0: එමනම් අපි ලබන සතිය හමු වෙන බලාපොරොත්තුෙන් ඔබෙන් සමු ගන්නවා අයිබවන්.
1: On your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night.
2: வணக்கன்மையர்களே, இது மாநமதம் தமிழ் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பிலே உங்கள் அறிவிப்பாளராக இணைந்திருப்பது வில்லியம் ராஜேந்திரம். எமது நிகழ்ச்சிகளை திங்கள் தோறும் 88.6 பிளண்ட் வெளி எஃப்எம் அலைவரிசையோடாகவும் www.pvfm.org என்னும் இணையதளத்தினோடாகவும், மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் www.inbathamil.com என்னும் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியின் இணையதளத்தினூடாகவும் நேர்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். திங்கள்தோறும் நமது நிகழ்ச்சிகள் இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரையும், செவ்வாய்க்கிழமைகளில் இன்பத்தமிழ் வானொலியூடாக இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் எடுத்து வரப்படும் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

உள்ளூர் தாவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானலை கெடுத்து வருபவர் எட்வர்ட் மெரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நெகட்டிவ் கியரிங் மற்றும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மாற்றங்களின் பின் ஏல விற்பனை வீதம் 50% குறைவு. முன்னாள் விக்டோரிய பிரதமர் டேனியல் ஆண்ட்ரூஸுக்கு சிலை அமைக்கப்பட உள்ளது. ஒயிட் ஆஸ்திரேலியா என்ற இனவாத அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெகட்டிவ் கியரிங் மற்றும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மாற்றங்களின் பின் ஏல விற்பனை வீதம் 50% குறைவு. அண்மையில் வெளியிடப்பட்ட லேபர் கட்சியின் வரவு செலவு திட்டத்தின் பின் எதிர்மறை மனநிலை வீட்டு விற்பனை வீழ்ச்சியில் பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் இது முதல் வீடு வாங்க விரும்புபவர்களுக்கு நல்ல செய்தியாக அமையக்கூடும் என்று ரியல் எஸ்டேட் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாத தொடக்கத்தில் நெகட்டிவ் கியரிங் மற்றும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தொடர்பான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டன. அதே நேரத்தில் நாடு முழுவதும் ஏல விற்பனையில் வெற்றி வீதம் 17 முடிவடைந்த வாரத்தில் 50.4% குறைந்தது. பின்னர் இந்த வாரத்தில் ஆக்ஷன் கிளியரன்ஸ் சேல் உயர்ந்தது. ஆனால் செய்திகளின்படி வரவு செலவு திட்டம் வெளியிடப்பட முன்னமே வீட்டு விற்பனை எண்ணிக்கை வீழ்ச்சியடைய தொடங்கியிருந்தது. வீட்டு விலைகளின் வளர்ச்சி வீதம் தற்போது மாதத்துக்கு சுமார் 1% என்ற குறைந்த நிலைக்கு சரிந்துள்ளது. வரவு செலவு திட்டத்தில் அரசு வீடு முதலீடு சம்பந்தமாக வரிச்சலுகையை மாற்றியதன் முக்கிய காரணம் முதல் வீடு வாங்குவோர்களின் வசதியை அதிகரிக்கவே என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பெண்டிவெளி எஃப்எம் 88.6 எலவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத் தோழர் 24 வழிநேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். முன்னாள் விக்டோரிய பிரதமர் டேனியல் ஆண்ட்ரூஸுக்கு சிலை அமைக்கப்பட உள்ளது. விக்டோரியா அரசு முன்னாள் பிரதமர் டேனியல் ஆண்ட்ரூஸின் மாநில சேவையை கௌரவிக்கும் வகையில் அவருக்கான சிலை அமைப்பதற்கு 134,000 அதிகமான தொகையை செலவிட உள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. அரசு பேச்சாளர் ஒருவர் கூறுகையில், நீண்டகாலம் பதவி வகித்த முதல்வர்களை கௌரவிக்கும் கொள்கையின் தொடர்ச்சியாக இந்த சிலை அமைப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கெனட் அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கையின் கீழ் 3000 நாட்களுக்கு மேல் பதவி வகித்த விக்டோரிய பிரதமர்களுக்கு ட்ரெஷரி பிளேஸ் பகுதியில் சிலை அமைத்து அவர்களின் சேவை கௌரவிக்கப்படுகிறது. டேனியல் ஆண்ட்ரூஸ் விக்டோரியாவின் மிக கடினமான காலங்களில் மாநிலத்தை வழிநடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். ஒயிட் ஆஸ்திரேலியா என்ற இனவாத அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் சோசலிஸ்ட் நெட்வொர்க் என்ற கலைக்கப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த சிலர் ஒயிட் ஆஸ்திரேலியா அமைப்பு என்னும் குழுவுடன் செயல்பட்டதாக தெரிகின்றது. வெளிப்படையாக இனவாதத்தை தூண்டும் விதத்தில் பெயரிடப்பட்ட ஒயிட் ஆஸ்திரேலியா அமைப்பு ஒரு பயங்கரவாத குழுவாக கணிக்கப்பட்டு அது தடை செய்யப்பட்டுள்ளது. வெள்ளை இன மக்களின் ஆதிக்கத்தை அதிகரித்து வேறு இன மக்களின் வருகையை குறைப்பதே அக்குழுவின் நோக்கமாகும். நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம்.

0: தொடர்வது சமூக அறிவித்தல். நொதேர்ன் டைகர் சோஷியல் கிளப் எமது கலையகத்துக்கு அனுப்பி வைத்துள்ள சமூக அறிவித்தல். நொதேர்ன் டைகர் சோஷியல் கிளப் நடாத்தும் என்டிஏசி வருடாந்த தடகள விழா நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவித்தல். இந்நிகழ்ச்சிக்கு குழந்தைகளை அன்புடன் அழைக்கின்றனர் என்டிஏசி கழக அங்கத்தவர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. இடம் விட்டில் சி சிட்டி லிட்டில் அத்லட்டிக் சென்டர். காலம் 8/6/2026 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. கழக உறுப்பினர்களுக்கு பதிவு முற்றிலும் இலவசம். உறுப்பினர் இல்லாதவர்கள் பதிவு செய்ய 20 வெள்ளிகள் மட்டும் செலுத்த வேண்டும். மேலதிக தகவல்களுக்கு நொதர்ன் டைகர் சோஷியல் கிளப் அங்கத்தவர்களை தொடர்பு கொள்ளவும். மேலதிக தகவல்களை பெற விரும்புவோர் சுரேந்திரன் அவர்களை 0-61-431-370 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். அவ்வறிவித்தலை மீண்டும் அறிய தருகின்றேன். நொதர்ன் டைகர் சோஷியல் கிளப் நடாத்தும் என்டிஏசி வருடாந்த தடகள விழா நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிக்கு குழந்தைகளை அன்புடன் அழைக்கின்றனர் கழக அங்கத்தவர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. இடம் விட்டில்சி சிட்டி லிட்டில் அத்லட்டிக் சென்டர். காலம் 8/6/2026 திங்கட்கிழமை ஜூன் மாதம் திங்கட்கிழமை 8/6/2026 நேரம் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. கழக உறுப்பினர்களுக்கு பதிவு முற்றிலும் இலவசம். உறுப்பினர் இல்லாதவர்கள் பதிவு கட்டணமாக $20 மட்டும் செலுத்த வேண்டும். மேலதிக தகவல்களுக்கு நொதர்ன் டைகர் சோஷியல் கிளப் அங்கத்தவர்களை தொடர்பு கொள்ளவும். மேலும் தகவல்களை பெற சுரேந்திரன் அவர்களை 0-61-431-370 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். நீங்கள் இதுவரை நொதர்ன் டைகர் சோஷியல் கிளப் வழங்கிய சமூக அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: பன்மத பாடல் வரிசையில் நாங்கள் முதலாவதாக எடுத்துவர இருக்கும் பாடல் இந்து மத பாடல் ஒன்று.

0: வணக்கம் நேயர்களே, வானமுதம் நிகழ்ச்சியூடாக பரிச்சித்தியமான இரு மெல்பர்ன் பாடகர்கள் என்னுடன் இணைய இருக்கின்றார்கள். அவர்கள் எல்மோ மேலும் தனுஜா. அவர்கள் சில பாடல்களுடன் நேயர்களுக்கு அறிமுகமாக இருக்கின்றார்கள். வணக்கம் எல்மோ.
1: வணக்கம் வில்லியம்.
0: வணக்கம் தனுஜா.
2: வணக்கம் வில்லியம் மங்கள், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் சுகமாக இருக்கின்றோம். அதாவது இன்று ஒரு வித்தியாசமான, தற்பொழுது எல்லோராலும் பேசப்படுகின்ற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்பது சகல துறைகளிலும் இப்பொழுது நுழைந்திருக்கின்றது. அந்த விதத்திலே பாடல்களை கூட இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடாக இசையமைக்கக்கூடியதாகவும் பாடல்களை எழுதக்கூடியதாகவும் ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. மெல்பர்ன் நகரிலே பல வருடங்களாக பாடி வருகின்ற நீங்கள் இருவரும் இதை பற்றி நேர்களுடன் பயந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்திருக்கின்றோம். சரி, சொல்லுங்கள். அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவினூடாக வெளிவருகின்ற பாடல்கள் உங்களுக்கு ஒரு சவாலாக அமைகின்றதா? அதனூடாக ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். சொல்லுங்கள்.
1: நான் முதலில் சொல்லவா?
0: சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஆம்,
1: நன்றி வில்லியம், தந்த தருணத்துக்காக நன்றி, இறைவனுக்கும் நன்றி. முதலில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் படைத்த எந்த படைப்பும் மனிதன் படைத்த எந்த படைப்பையும் விட சிறந்தது. அதை மனதில் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் போகலாம். முதலில் நான் ஒரு டெபினிஷன் என்று சொல்லுவார்கள், சோ விரைவிலக்கணம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால வார பாடல்களும் பாடல் ஆசிரியர் அல்லது கம்போசர்ஸ் வார பாடல்களும் என்னவென்று நாங்கள் ஒரு விரைவிலக்கணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இதற்கு இடைப்பட்ட ஹைபிரிடும் வந்து கொண்டிருக்கின்றது. சோ அதை நாங்கள் தெளிவுபடுத்திய பின்னர் இதுக்கு போலாம் என்று நினைக்கிறேன். என்ன தனுஜா, நீங்கள் தானே ஐடியில் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், நீங்கள் என்ன என்ன நினைக்கின்றீர்கள்?
2: தேங்க்யூ எல்மோ, முதலில் இந்த வாய்ப்பு தந்ததற்காக நன்றி. எனது கருத்து செயற்கை நுண்ணறிவை பற்றி என்னவென்றால், 100% எல்மோ சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் எதுவும் இயற்கையாகவும் கடவுள் தந்ததாகவும் ஹார்ட்டுக்குள்ள இருந்து சோல்ல இருந்து வர்றத வந்து எந்த மெஷினும் எந்த செயற்கை வழிமுறைகளும் அதை மிஞ்ச முடியாது. சோ என்னுடைய கருத்து என்னென்றால், தமிழ் பாடல்கள் ஆர் மியூசிக் ஃபார் தட் மேட்டர், அது ஒரு ராகம் இல்ல, ஒரு தாளம் இல்ல, அதையும் தாண்டி அதொரு உணர்வு, அதொரு அது எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. அது ஒரு ஒரு போயட்ரி என்று சொல்வார்கள், காவியத்தை பிரதிபலிக்கிறது. எங்களுடைய கல்ச்சர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும். எங்களுடைய ஆதங்கம் பெயின் வலிகள், எங்களுடைய ஞாபகங்கள், அதை எந்த ஒரு செயற்கை நுண்ணறிவையும் அது வந்து ஒரு பாடல் மூலம் வெளிக்கொண்டர முடியாது. சோ ஆதலால் எனக்கு வந்து எப்பவுமே இயற்கையாக அது அவ்வளவு உணர்வுகளையும் வெளிக்கொண்டர ஒரு சோல் ஆஃப் மியூசிக் வந்து ஒரு மனித ஆக்கத்தால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
0: நல்ல விடயம். ஆனால் இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது சகல துறைகளும் புகுந்துள்ள வேலையிலே அதை பலரும் இப்பொழுது ஆமோதித்து பாவிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த விதத்திலே நாங்கள் இப்படியான ஒரு கருத்துடன் வாழ்வோமானால் உங்களை போன்ற பாடகர்களின் ஒரு எதிர்காலம் அது நிச்சயமாக நீங்கள் பாடிக்கொண்டே இருப்பீர்கள். அது உங்களுடைய மன திருப்திக்காக, உங்களுடைய ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் நிச்சயமாக பாடிக்கொண்டே இருப்பீர்கள், அதை விட மாட்டீர்கள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் மக்கள் உங்களை போன்ற பாடல்களுடைய பாடல்களை தொடர்ந்து கேட்பார்களா, அல்லது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடாக வருகின்ற பாடல்கள் மக்களை அதை கேட்டு இப்பொழுது இந்த கொன்சர்ட் அதை அவருக்கு போகாமல் இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படலாமா என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
1: மிக நல்ல ஒரு கேள்வி வில்லியம். ஐ திங்க் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் என்று சொல்லுவார். எல்லா துறைகளிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் கொடுத்திருந்தாலும் பாடல்கள் என்ற வரையில் அதற்கு பல குறைபாடுகள் எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்லுகின்றேன். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி

0: பாடல்களை எங்களுக்கு தருகின்றது என்றால் பாடல் ஆசிரியர் தன்னுடைய பவுண்டரி கண்டிஷன்ஸ் அதுக்கு கொடுப்பார். என்ன வேணும் அந்த கண்டிஷன் நிபந்தனைகளை கொடுத்த பின் அதற்கேற்ற மாதிரி அது போய் அந்த பல்லாயிரக்கணக்கான கம்போசர்ஸ் பல ஆயிரம் பாடின பாடல்களை எடுத்து அது ஒரு மேத்தமெட்டிக்கலாக பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் காவிச்சு அதை ஒழுங்குபடுத்தி தருகின்றது. அதுல ஒரு சேலஞ்ச் என்னவென்றால் அதால் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால எது புதுசாக ஒன்றையும் செய்ய முடியாது. புதுசாக செய்வது அதுக்கு ஒரு சவாலாக அமைகின்றது. மற்றது தனுஜா சொன்னது போல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உள்ள சோல் இல்லை. அது வந்து மனிதன் கம்போஸ் பண்ற விஷயங்கள்ல தான் அந்த சோல் இருக்கின்றது. அந்த சோலை அதால கொண்டு வர முடியாது. அதனுடைய திறமை வந்து அந்த பாடல் ஆசிரியர் கொடுக்கின்ற அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் வச்சுதான் அதனால செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கின்றேன். எம்எஸ்வி பாடல் 1970ஸ்ல போய் நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்திருந்தால் அதற்கு நீங்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தீங்கள் என்றால் அந்த பாடல் வந்து அது எம்எஸ்வி அதுக்கு முன்னிருந்தவர்களை வச்சுதான் அதால கொண்டு வர முடியும். புதுசாக கொண்டு வர முடியாது. ஆனால் இளையராஜா மனிதன் அதை புதுசாக அவனால் யோசித்து அதை கொடுக்க முடியும். என்ன நினைக்கின்றீர்கள் தனுஜா? அதனால் நாங்கள் பாடி பாடல் என்னமென்று சொல்லிவிட்டு அந்த தனுஜாவிடம் போலாம். அந்த லைவ் மியூசிக் இத்தனை ஆப்ஷன்ஸ் இத்தனை டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் பலர் எதற்கு லைவ் மியூசிக்க போய் கேட்கின்றார்கள், எதற்கு வைனல் ரெக்கார்ட்ஸ கேட்கின்றார்கள். அதுலயே ஒரு ஒரு சோல் இருக்கின்றது, ஒரு ஜீவன் இருக்கின்றது. அந்த ஜீவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால எப்பவுமே கொண்டு வர முடியாது என்பது என்னுடைய கருத்து.
1: தனுஜா வந்து ஒரு ஐடி துறையில இருப்பதால் அவருடைய விளக்கம் எவ்வாறாக இருக்கிறத பார்ப்போம். சொல்லுங்கள் தனுஜா.
2: நானும் அதே இப்ப என்ன சொல்ல வர்றேன்ற, நான் என்னுடைய பிரெட் அண்ட் பட்டர்னு சொல்வார்கள், என்னுடைய தொழில் வந்து பிரைமரிலி செயற்கை நுண்ணறிவு வச்சு ஐடில செய்யறது. சோ நாங்க வந்து அதுல எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சோ அதற்கு நாங்கள் அகேன்ஸ்டா கதைக்க இல்ல. ஆனா மியூசிக் அண்ட் வரும்போது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இட் செல்ஃப் அதுல ஒரு டிஸ்கிளைமர் இருக்கும், கிரியேட்டிவிட்டி அதனால் முடியாதுண்டு. அது தானாவே எந்த டூல்ஸ் எடுத்தாலும் அதுல ஒரு டிஸ்கிளைமர் இருக்கும், கிரியேட்டிவிட்டி என்பது இல்லை. அதாவது அது எப்படி ஆப்ரேட் பண்றா, அது வந்து இட் இஸ் அ மெஷின் லேர்னிங் மாடல் என்ன. அப்ப அது வந்து நாங்கள் என்னத்த குடுக்கிறோமோ அதைத்தான் அத வந்து லேர்ன் பண்ணி இது திருப்பி தருது. புதுசா அது ஒன்றும் தரப்போறது இல்ல. எல்மோ சொன்ன மாதிரி சோ அது அந்த கேள்வி கட்டல வடிவமைப்பு வந்து நாங்கள் ப்ரம் பண்ணும் போது அது இருக்கிறதான் தரும். புதுசா அதற்கு செய்வதற்கு அது அதனால் முடியாது.
1: மற்றது நீங்கள் கொடுப்பதைத்தான் அது திருப்பி தருகின்ற வலு அதற்கு இருக்கின்றதா, அல்லது நீங்கள் சில சொல்லுகின்ற வார்த்தைகளை புரியாமல் அதை வேறு விதமாக மாற்றி அமைத்து தந்தாலும் அதற்கு விளங்க முடியாத ஒரு தன்மை இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்களா?
2: ஓ 100% அதை சொல்வார்கள் ஹலூசினேஷன் அண்டு. சோ இந்த மாடல்ஸ் வந்து ஹலூசினேட் பண்ணும். அது வந்து நாளுக்கு நாள் நாங்க அதை நாங்க சோ கொடுத்த கேள்விக்கு அது பதில் கொடுக்காது. சம்டைம்ஸ் ஒரு 100 ப்ராம்ஸ் கொடுத்து தான் எங்களுக்கு தேவையான அந்த ஒரு அவுட்புட்டை எங்களால் எடுக்க முடியும். அது வந்து ஐடியா இருக்கலாம், ஆட்டோமேஷனா இருக்கலாம், அல்லது நாங்க பாட்டாவும் இருக்கலாம். நான் ஏஐல ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணினான். ஆனா அதில் சிரிக்கத்தக்க சில விடயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு புரியவில்லை நான் என்னத்தை கேட்கிறேன், என்ன மாதிரி அதுட டிக்ஷன் அதாவது எங்களோட ப்ரனவுன்சியேஷன் அதில் ஒன்றுமே அதுக்கு விளங்காது. எங்களோட பாஷை எங்களோட உணர்வுகள் விளங்காது. சோ அது தனக்கு புரிஞ்ச மாதிரி அது கம்போஸ் பண்ணி தரும். டியூன் நல்லா இருக்கலாம், ப்ரோக்ராமிங் நல்லா இருக்கலாம், அதோட லேயரிங் நல்லா இருக்கலாம். ஆனா அதோட ஆக்சுவல் எசன்ஸ் ஆஃப் த மியூசிக்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு மனிதன் பாடுற அளவுக்கு இருக்காது.
1: சரி, அந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் அதில் உள்ள இசை மற்றது அதில் என்னத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த பாடல்? நீங்கள் இசை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நீங்கள் தயாரித்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அது ஒரு சின்ன ஒரு என்னென்று சொல்றது ஒரு உதாரணம் தான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இளையராஜா சார்ட பெரிய ஒரு ரசிகை. சோ தென்தாண்டி சீமையிலே எல்லாருக்கும் தெரியும், அதற்கு உள்ள ஒரு உணர்ச்சிகள், அது ஆக்களுக்கு ஒவ்வொரு தரமும் கேட்கும் போது கிடைக்கிற அந்த உணர்ச்சிகள் வந்து ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா இருக்கும். 100 தடவை கேட்டாலும் 101வது தரம் கேட்க அதற்கான ஒரு கூஸ்பம் மூமெண்ட் வரும். சோ அதை தழுவி நான் ப்ராம்ப்ட் பண்ணினான், எனக்கு ஒரு மண் வாசனை கலந்த தென்பாண்டி சீமையிலே மாதிரியான ஒரு பாடல் எனக்கு வேணும், எனக்கு இதுதான் அந்த பாடல்ல இருந்து கிடைக்கணும். எங்களுடைய மண், எங்களுடைய வாசனை, எங்களுடைய வாழ்வாதாரம், அதை நாங்கள் இன்னும் ஒரு சீமையில் போகும் போது எப்படி ஃபீல் பண்றோம் என்ற மாதிரிக்கே எனக்கு ஒரு பாட்டு வேணும் என்று சொன்னேன். மேட்டர் ஆஃப் மினிட்ஸ்ல பாட்டு வந்தது. ஆனால் நீங்களே, நான் உங்களுக்கு அந்த பாட்டை அனுப்பியிருக்கிறேன், நீங்களே அதை கேட்டு பாருங்கள், அது என்ன மாதிரி அந்த பாடல் வந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தென்பாண்டி சீமையிலே தழுவி அது பண்டி என்று, பண்டி சீமையிலே என்று சொல்லி இருக்கு. அப்ப அதற்கான சிரிக்கத்தக்க விடயம் என்னண்டா, அதற்கு தென்பாண்டி என்ற அந்த ஒரு விடயம் விளங்குது இல்ல, பண்டி என்று அதை மாத்தி டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன்ல எடுத்திருக்கு. அப்ப பாட்டு எவ்வளவு நல்லா இருந்தாலும் அந்த டிக்ஷனும் இது இல்லாட்டி கம்ப்ளீட்டா வேற மாதிரி மக்களுக்கு போய் சேரும். அதுதான் அந்த உதாரணம்.
1: சரி, அந்த நீங்கள் தந்த உதாரணத்தை இப்பொழுது எடுத்து வருவோம்.

0: ஆம் ஒரு அருமையான உதாரணம். அதாவது பாடல் அருமையாக இசையமைக்கப்பட்டிருக்கின்றது, அருமையான தாளம் இருந்தாலும் அந்த சொல்லினிலே உள்ள அர்த்தத்தை அந்த இயந்திரம் அதாவது செயற்கை நுண்ணறிவுடாக விளங்க முடியவில்லை. எல்மோ என்ன சொல்லுகின்றீர்கள்?
1: தனுஜா, நன்றாக இருந்த அந்த பாடல். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது உங்களிடம், நீங்கள் ஐடியில ஸ்பெஷலிஸ்ட் என்று படியால், இந்த அது தென் பாண்டியை பண்டி என்று எழுதியது அதனுடைய குற்றமா, அல்லது அவருக்கு கொடுத்த அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்த அந்த ஆசிரியர் உங்களை சொல்லவில்லை, அவரோட குற்றமா?
2: இல்லை, நாங்கள் சரியாகத்தான் கொடுத்தோம். ஸோ நான் ப்ராம்ப்ட் பண்ணினது தமிழிலேயும் ப்ராம்ப்ட் பண்ணினேன், ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் இளையராஜா சாரோட ராகத்தை கொடுத்தேன், ஆல்சோ இங்கிலீஷ்ல PWNDI தென்பாண்டி அந்த ஹோல் ப்ரொனவுன்சியேஷனையும் கொடுத்தேன். அப்படி இருந்தும் அதற்கு தமிழ் விளங்கவில்லை, தமிழிட அந்த எசன்ஸ் விளங்கவில்லை.
1: நன்றி. அதொரு லிமிட்டேஷனா தான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமில்ல வில்லியம், தொடர்ந்து போனால் மனிதன் ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதன் வந்து தனக்குரியவை நேச்சுரலா இருக்கும் எதையும் தான் அவன் உள்வாங்குவான், அதோட அவன் தன்னை அதோட ரிலேட் பண்ண சம்பந்தப்படுத்தத்தக்கதாக இருக்கின்றான். இப்ப நான் கவனித்துள்ளேன் அந்த ரிதம், சில பாடல்கள் ரிதம் மேல ரிதம் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ் வராத பட்சத்தில் அவர்கள் எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் யூஸ் பண்ணுவார்கள், தபலாவா இருக்கட்டும், அதை டியூன் பண்ணி யூஸ் பண்ணுவார்கள். ஆனா அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, இந்த ரிதம் என்ன ரிதமிக் பேட்டர்ன்ல அமைய வேணும், அது அந்த மாதிரி அடித்து கொண்டே போகும், கிளீனா கிளினிக்கலா இருக்கும். ஆனால் அதை பாட்ட கம்போஸ் பண்ணும் போது அந்த கம்போஸ் எல்லாத்தையும் உண்டா மிக்ஸ் பண்ணும் போது அந்த அதுக்குள்ள சில இன்பர்ஃபெக்ஷன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு சில இன்பர்ஃபெக்ஷன்ஸ் கொடுப்பார்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்கள். ஏன்னா மனிதன் வந்து ஒரு இன்பர்ஃபெக்ட் ஆன மனிதன், பெர்ஃபெக்ட் இல்ல அதுக்கு ஒரு, ஆனா அந்த இன்பர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ஷனை தான் மனிதன் மனிதனால விரும்பக்கூடியதா இருக்கு. அது பல எக்ஸாம்பிள்ஸ் நான் யோசிக்கலாம், ஆனா அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சினிமாவை வைத்து சொல்லுகின்றேன். நம்ம பார்த்த படங்கள் பல ஒன்று, அந்த அம்பி அண்ட் நந்தினி கேரக்டர் வார ஒரு படம், அன்னியன் என்ற படத்தில் காதல், காதலுக்கு கூட ஒரு சில இன்பர்ஃபெக்ஷன்ஸ், காதல் கூட பெர்ஃபெக்ஷனை விரும்பாது. அந்த அம்பி ஒரு மிகவும் பெர்ஃபெக்டான ஒரு கேரக்டர், அவருடைய காதலை நந்தினி ரிஜெக்ட் செய்கின்றார். ஆனா அதற்கு அவன் ஒரு ஒரு கான்கிரீட் ஆன்சர் கேட்கிறான், எதற்கு நான் குடிப்பதில்லை, நல்ல வேலையில் இருக்கிறேன், நல்ல வாட்டர் சாட்டாம இருக்கின்றேன், சிகரெட் படிக்க குடிப்பதில்லை, எந்த தீய பழக்கமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஈவன் நான் உங்களோட பேசும் போது கூட நான் அந்த லைன்ஸ் கிராஸ் பண்ணவில்லை, அப்படி இருந்தும் என்ன ஏன் நீங்கள் ரிஜெக்ட் பண்றீர்கள் என்று சொல்றவருக்கு அவள் சொல்ல, எனக்கு உங்கள காதல் வர இல்லை, ஏனண்டா நீ ஒரு யூ ஆர் அ வெரி ஸ்ட்ரக்சர்ட் பர்சன், யூ ஆர் வெரி மெத்தாடிக்கல். அழகாக சொல்லுகின்றால் நீ ஒரு வாய்ப்பாடு, நீ ஒரு கால்குலேட்டர், நீ ஒரு இண்டெக்ஸ், நீ ஒரு லாக்ரிதம், யூ ஆர் அ கிளாக் டேபிள், கடைசியில நீ ஒரு நச.
3: ஐயோ, உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு கம்பி, அது வேற லவ்ங்கிறது என்ன, அப்ளை பண்ணி வர விஷயமா, ரிக்வெஸ்ட் பண்ணி வர விஷயமா, இல்ல போனா போகுதுன்னு தூக்கி போற விஷயமா,
1: சோ அதுல இருந்து எங்களுக்கு தெரிகின்றது 100% பெர்ஃபெக்ஷனா இருப்பதுதான் AI, பவுண்டரி கண்டிஷன்ஸை அப்புறம் போட்டா அதில் ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் இல்லாதபடியால் தான் மனிதன் வந்து அதை அதிகம், அதை விட மனிதனுடைய படைப்புகளை கூட சுவாரஸ்யமாக ஏற்றுக்கொள்கிறான் என்பது என்னுடைய
0: கருத்து. மற்றது தனுஜா, அதாவது நீங்கள் இளம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இதனூடாக இந்த இசைக்குழுக்களுடைய ஒரு அருமையை உணர முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதா? இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல பழைய பாடல்களை அந்த சேர்க்க நுண்ணறிவினோடாக மாற்றி அமைக்கின்றார்கள். மிகவும் அழகாக இருக்கின்றார்கள். ரெக்கார்டிங்ஸ் நல்லா இருக்கின்றது. இப்பொழுது பி வி ஸ்ரீனிவாசனுடைய பாட்டுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன. அதிலே யார் பாடு அந்த ஒரிஜினல் பாட்டை பாடினார்கள், யார் இசையமைத்தார்கள் என்ற ஒரு விதமான தகவல்களும் இல்லாத நிலையிலே பல இளைஞர்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுது அதனால் அந்த ஓர்கெஸ்ட்ரா மற்றும் இந்த பாடல் ஆசிரியர்களுடைய ஒரு அவர்களை பற்றிய ஒரு அறிவு இல்லாமல் போகின்றதா என்பதற்கு உங்களுடைய கருத்து வராக இருக்கின்றது.
2: நல்ல ஒரு கேள்வி. அண்ட் இது ஒரு கவனிக்கப்படத்தக்க விஷயம். ஏனென்றால் ஒரு மனிதன் ஆறுதலாக அமர்ந்து யார் அந்த பேஸ் கீட்டா வாசிச்சது, யார் அந்த ட்ரம்ஸ் வாசிச்சது, அதெல்லாம் ஆராய்ந்து அந்த ஒரு மனநிலை போயிட்டுது. நாங்க ஒரு ஸ்பீட் மியூசிக்கா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மியூசிக் ஒரு சொசைட்டில இருக்கிறோம். இப்ப எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணும் போது என்னுடைய கருத்து என்னண்டா, மியூசிஷியன்ஸ் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவருடைய கிரியேட்டிவிட்டி அங்க முடக்கப்படுகிறது. எல்லாமே ஒரு மெஷின் செய்யும் போது அந்த பாட்டு கம்போசிஷன் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கா மாறுதோ இல்லையோ, கம்போசிஷன் அல்லது கிரியேட்டிவிட்டியா இல்லை. ஏனென்றால் ஒரு பாடல் எவ்வாறு தயாரிக்கப்படுதுன்னா, அந்த நேரத்துல ஒரு 40 வயலின் ஒரு 30 யூனோ மியூசிஷியன்ஸ் ஒரு இடத்துல இருக்கும் போது ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த நேரத்துல இம்ப்ரோவைஸ் பண்ணி அதுல கம்போஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது வந்து ஒரு மெஷினால இப்ப வந்து அவ்வளோ ஒரு 100 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் செய்ய முடியுது, அதே ப்ரோக்ராமிங்கா கொடுக்க முடியும். ஆனா அது வந்து அந்த இம்ப்ரோவைசேஷன், அந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் எல்மோ சொன்ன மாதிரி அந்த ஜீவன், அந்த சோல், அந்த உணர்வுகள் அதுல இல்ல. சோ அது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயம் மனிதனுக்கும், அதுல ஒரு மியூசிக்ல உள்ள அந்த மியூசிக் லவர்ஸுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும். ஏனென்றா யார் எப்படி தேடி பிடிப்பார்கள் அந்த பேஸ் கிட்டா அதுல என்னண்டா அந்த டெக்னிக் போட்டவர், ஓ இந்த கிட்டார்ல இந்த ஃபிங்கரிங் எப்படி ஸ்டைல் எப்படி இருந்தது, அதை வந்து கேக்குறவேக்க அந்த ஒரு யோசனை இருக்காது. ஏனென்றா எல்லாமே மெஷின், யாரிடம் போய் அதை கற்க முடியும். சோ ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் கொஞ்சம் கவலையான விஷயம். எல்லா மியூசிஷியன்ஸும் அந்த வழியால் போனால் அதே சமயம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பழைய மாதிரி எப்படி கிரியேட்டிவிட்டியை கொண்டு கம்போசிஷன் நடக்குதோ, அந்த பாடல்களை தருவதற்கான ஒரு ஸ்பீட் ஃபாஸ்ட் ஃபுட் மியூசிக் இல்லாம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அது மியூசிஷியன்ஸ் வந்து அதை கண்டினியூ பண்ணணும்ன்றது தான் என்னுடைய ஆசை.
0: நன்றி. மற்றது எல்மோ, நீங்கள் இசைக்கலைஞர் அதாவது பாடுகின்ற வல்லமை உள்ளவர், அதே வேளையிலே பக்க வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு அழகாக வாசிக்கக்கூடிய முக்கியமாக கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை அருமையாக வாசிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கின்றது? அதாவது இப்போ நீங்கள் இந்த பக்க வாத்தியம் வழங்காமல் ஒருவர் பாடுகின்றது என்பது மிகவும் கஷ்டம் மேடையிலே. ஆனால் அதற்கான தேவைகள் இல்லாம போகலாமான்ற ஒரு ஆதங்கம் உங்கள் மனதில் இருக்கின்றதா?
1: என்னுடைய கருத்து கொஞ்சம் முரண்பாடானதாக இருக்கலாம் கருத்துக்கும் தனுஜாக்கும். ஆனா என்னுடைய சிந்தனை என்னவென்றால், ஃபியூச்சர் மியூசிக் என்று வரும்போது எங்களுடைய எதிர்காலம் வந்து ஒரு ஹைபிரிடா அமையும் என்றது என்னுடைய கருத்து. அது எப்படி என்றால், பாடல் ஆசிரியரும் அல்லது கம்போசர் மியூசிக் கம்போசர் வந்து தன்னுடைய பவுண்டரி கண்டிஷன்ஸை போட்டு AI மூலம் பாடல்களை எடுப்பார். அதற்கு பின்னர் அது ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஒன்று தரும். அந்த ஷார்ட் லிஸ்டுக்கு மேல அவர் தன்னுடைய சிந்தனைகளை அது மேல போட்டு அதை என்ஹான்ஸ் சிறப்பிப்பார். சிறப்பித்து இன்னும் நன்றாக வரும் என்றதுதான் என்னுடைய ஃபியூச்சர். அப்படியேத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், முதல் சொன்னது போல் எவ்வளவுதான் AI வெர்சடைலா இருந்தாலும், அதுக்குரிய பல லிமிட்டேஷன்ஸ் வந்து மனிதனுக்கு அது லிமிட்டேஷன்ஸ் இல்லை. இப்ப நீங்க பாடல்கள் எடுத்தீங்கள் என்றால் எல்லாரும் பாடுகிறார்கள், எல்லாரும் ஸ்கேலுக்கு பாடலாம், எத்தனையோ பாடகர்கள் பாடுகிறார்கள். ஆனால் ஒரு சில பாடகர்கள் தான் ரொம்ப அந்த சிகரத்தை தொடுவார்கள். அதுக்கு காரணம் என்ன என்றால் SPB ஃபார் எக்ஸாம்பிள், ஜானகி அண்ட் சோ ஆன். ஆனா அதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜீவன், அந்த ஜீவன் அவருக்கு கடவுளிடம் இருந்துதான், கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது வரும். நீங்கள் இளையராஜாவை கேட்டு பாருங்கள், எப்படி ஒரு பாட்டுக்கு இத்தனை கம்போசிஷன் இவ்வளவு அழகாக போடுகிறீர்கள், இதெல்லாம் எங்கே இருந்து வருகின்றது என்று கேட்கும் போது அவர் கொடுக்கும் ஒரே பதில் எனக்கு தெரியாது, அது வருகின்றது நான் எழுகிறேன். அப்படி இருக்கும் போது அதை கடவுள் கொடுத்ததா தான் நான் நினைக்கின்றேன். இப்ப கடவுள் கொடுத்ததோடு ஒப்பிடும் போது இயந்திரத்தால் கடவுள் படைத்தது அதை விட சிறப்பா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இன்னொரு குயிக் எக்ஸாம்பிள் மியூசிக்கை விட்டுட்டு சொல்லுகின்றேன். நாங்கள் ஹவுஸ் அண்ட் லேண்ட் பேக்கேஜ் வாங்கும் போது ஹவுஸ் வீடு மனிதன் படைத்தது டிப்ரிஷியேட்ஸ், ஆனா கடவுள் படைத்த லேண்ட் அப்ரிஷியேட்ஸ். அது கடவுள் படைத்த எல்லாமே சூப்பர்பானது, அந்த ஜீவன் மனிதனால் தான் கொடுக்க முடியும். நான் இன்னொரு குயிக் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுகின்றேன். புன்னகை மன்னன் படத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனுஜா, 1986 புன்னகை மன்னன் படம் தான் முதல் தரம் கம்ப்யூட்டர் மியூசிக் என்று சொன்னார்கள். ஆனா அது ப்ரோக்ராம் பாட்டை பாடி கம்போஸ் பண்ணினது இளையராஜா, அதை ப்ரோக்ராம் பண்ணி கீபோர்ட்ல வாசிச்சது AR ரகுமான். இந்த காலத்துல அவருடைய பேர் திலீப். பாத்தீங்களா அதுல ஒரு பாட்டு, அந்த ஜீவன் உள்ள பாட்டென்றால் என்ன சத்தம் இந்த நேரம், அதுல SPB கொடுத்த ஜீவனும் இளையராஜா கொடுத்த ஜீவனும் சேர்ந்தாலதான் அது ஹிட்டா வந்திருக்கின்றது. அந்த பாட்டை தொடக்க பாத்தீங்க என்றால் அதுல ஒரு நோட் வரும், அதை இப்ப நான் கிட்டால பிளே பண்றேன், இதுக்கு அப்புறம்தான் அந்த பாட்டு வரும். என்ன சத்தம் இந்த நேரம், அந்த பாட்டை பார்த்தீங்க திரும்ப கேட்டீங்கன்னா அந்த ஒரு நோட், அது டி மைனர் நினைக்கிறேன், அந்த டி மைனர் நோட்லயே அந்த பாட்டு இருக்கிற அத்தனை சுவாரஸ்யங்களையும் அது முடித்து விட்டார் இளையராஜா அந்த ஒரு நோட்ல. அதுல ரகசியம், சோகம், கவலை, கோபம் எல்லாம் இருக்கின்றது, ஒரு நோட்ல முடித்து விட்டார். அந்த மாதிரி மனிதனால் தான் முடியும், AI ஒருபோதும் முடியாது என்பது என்னுடைய கருத்து.
0: அது ஒரு நல்ல ஒரு சவாலாக இருக்கும் நினைக்கின்றேன் தனுஜாவுக்கு. அவர் அதாவது IT துறையில் இருக்கின்றார், முக்கியமாக இந்த செயற்கை நுண்ணறிவுடன் அவருடைய பணி தொடர்கின்றது. அதற்கு ஏதாவது உங்களுக்கு எதிர்கருத்தோ மாறு கருத்தோ இருக்கின்றதா தனுஜா? எல்மோ கூறிய
2: இல்லை, நானும் நான் எதிர்கருத்து சொல்லவில்லை. சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ ரெண்டு விதமா புரிய வைக்கிறேன். சோ எல்மோ சொன்னதுதான் ஃபியூச்சர், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஹைபிரிடா தான் போக போகுது, அதுதான் உண்மை. ஏண்டா நாங்கள் AI இருக்கிறபடியால் எங்களுக்கு அதுதான் உண்மை, சரியா? சோ AI வந்து ஒரு கலாபரேட்டர், ஒரு ப்ரோக்ராமிங் எய்ட், ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் அல்லது ஒரு அரேஞ்சிங் அசிஸ்டண்டா அது எங்களுக்கு ஆபரேட் பண்ணும் ஒரு டூல். அது மாதிரி தான் நாங்க பாவிக்கணும். அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, இது வந்து இது IT துறையில் நாங்கள் எல்லாருக்கும் அந்த எங்களுடைய வேலை போகுமாண்டு பயப்படுற ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரே ஒரு விடயம், அது இது இந்த உரையாடலுக்கும் மிகவும் பொருந்தும். அதை ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்டா சொல்லிவிட்டு தமிழில் மொழி பெயர்க்கிறேன். The future may not be AI-based musicians. Mm-hmm. It may be musicians who know how to use AI wisely. Mm-hmm. So, என்ன சொல்ல வர்றோம்னா, நாங்க வந்து AI-ஆ இல்லையாண்டு என்றது கருத்து இல்லை. அதாவது AI-ஐ பாவிக்க தெரியாமல் இருக்கிறவன் முன்னேற முடியாது என்பதுதான் நாங்க சொல்லுறோம். அப்ப எல்மோவின் கருத்து 100% சரி. அதாவது அதை ஒரு டூல் மாதிரி பாவிச்சு என்ன மாதிரி எங்களுக்கு அதோட இன்புட்டை எடுத்து விட்டு அதன் மேல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அதை இன்னும் பெட்டர் ஆக்குறது தான் ஃபியூச்சர். ஆனா அதே சமயம் இப்போது இனோவேட்டர்ஸ் என்று சொல்லுவாங்க, ஈலான் மாஸ்க் இந்த எல்லாம் இந்த இதுல முன்னேறி இருக்கிற IT innovators, you know, Satya Nadella, well, innovators, அன்றைக்கு கேள்விப்பட்டேன் அவர்கள் எல்லாருமே எங்கேயோ தேடி படிச்சு பழைய நோக்கியா பட்டன் போன் வேண்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு காக்னிட்டிவ் ஓவர்லோடு தலைக்கு ஏறி ரொம்பவுமே அது மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது இதிலே செய்யறபடியா. சோ பேக் டு பேஸ், பேக் டு ரூட்ஸ், இந்த மாதிரி ஆக்கள் போக வேண்டிய நிலைமை வரும். சோ நான் என்னுடைய விருப்பத்தை தான் சொன்னேன். நான் ஒரு மியூசிக் கம்போசரா இருந்தா எனக்கு அதை அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒத்தென்டிக்கா செய்யறது இஸ் அ மச் மோர் ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸ் தன் ஏஐ பேஸ்ட் ப்ராசஸ் என்பதைத்தான் நான் சொன்னேன். அதுதான் ரெண்டு விதமான கருத்து. ஸோ ஒரு பர்சனல் கருத்து வர்சஸ் ஃபியூச்சர் 100% வில் பி அ ஹைபிரிட்.
0: ஹைபிரிட் அது நான் உண்மையாக நான் சரியான விதயம். அதாவது ஆனால் உங்களுடைய கருத்தின்படி எதிர்காலத்திலே இசை அமைப்பாளர்கள் என்பது மாறி அவர்கள் ஒரு ப்ரோக்ராமர்ஸாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடாக ஒரு இசை அமைக்கும் பொழுது உங்களுக்கு இசை பயின்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அழகாக அந்த எல்மோ ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி அந்த பவுண்டரி நிபந்தனைகளை எல்லை நிபந்தனைகளை சரியாக கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் எதிர்காலத்திலே இந்த இசைகளை அமைப்பார்களா என்ற எனது ஒரு கேள்வி. அதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்?
1: என்னை பொறுத்தவரையில் இதை நாங்கள் நான் என்னுடைய கரியர்லையும் நான் பார்க்கின்றேன். என்னுடைய வேலையில் மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில இருந்து போஸ்ட் கிராட் செய்வதற்கு வருவார்கள் யங் ஜெனரேஷன். அந்த யங் ஜெனரேஷன் நான் பார்த்தது என்னென்றா அவருடைய அவர்களுக்கு பிராக்டிக்கல் அப்ரோச் ரொம்பவும் குறைவு. அவர்களுக்கு ஏன் செய்கின்றோம் என்றது எல்லாரையும் சொல்ல முடியாது, பலருக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிகின்றது, ஆனால் ஏன் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு விளக்கம் குறைவு. அதே மாதிரித்தான் இசையும். ஆனால் மத்த யூனிவர்சிட்டியில இருந்து லைக் ஸ்வின்பர்ன், ஆர்எம்ஐடியில இருந்து வரவர்களுக்கு அந்த பிராக்டிக்கல் அப்ரோச் தெரிகின்றது இவர்களை விட. அதே மாதிரிதான் நான் இசையையும் பார்க்கின்றேன். இது இரண்டும் தெரிந்தவர்கள் தான் ஃபியூச்சர்ல ஏன் செய்கின்றோம் என்று தெரியாம ஓகே ஏஐயில் எப்படி செய்ய வேணும் என்று தெரிவது யாரும் செய்துட்டு போலாம், ஃபாலோயிங் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது எவரும் செய்யலாம். ஆனால் அதுல ஷைன் பண்ணி பெஸ்டா டாப்ல வாரது ஏன் செய்கின்றோம் என்று தெரிந்தவர்கள் தான். அந்த ஏன் செய்கின்றோம் என்று தெரிந்த அந்த கம்போசர்ஸ் தான் மிகவும் சுவாரஸ்யமான பாடல்களை உருவாக்க முடியும். தனுஜா சொன்ன மாதிரி ரெண்டும் இருக்க வேண்டும், ஏஐ நாலேஜும் இருக்கணும். அந்த டிஸ்க்ளைமர் நல்லா நன்றாக இருந்தது தனுஜா. என்னென்று நாங்கள் யோசிக்க வேண்டும், எதை எடுத்தாலும் அது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அது பழையபடி பேக் டு ஸ்கொயர் ஒன்னுக்கு வருகின்றது. அதனால தான் ஐன்ஸ்டைன் சொன்னாரு, the third world war will be fought by sticks and stones. இப்ப பாத்தீங்களா அந்த அண்மையில் நடந்த யுத்தத்தை பாத்தீங்களா, அவர் சொன்ன ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் மெட்டஃபார், நாட் நெசசரி. ஆயுதங்களை பாவிக்க இனிமேல் முடியாது, அது ஒரு சச்சுரேஷன். அணு ஆயுதம், நீ அணு ஆயுதம் போட்டா நானும் போடுவேன், அதால இந்த மாதிரி ஃபைனான்ஸ் அட்டாக், ஹெர்முஸ், இதை அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஜியோகிரபிய வச்சு அட்டாக் பண்றது, இதுகள் தான் ஸ்ட்ராட்டஜியா மாறுகின்றது. மன்னிக்கவும் நான் கொஞ்சம் விலகி போய்விட்டேன் இந்த இசையில இருந்து. ஆனால் அதே மாதிரி தான் நான் இசையுடைய பயணத்தையும் யோசிக்கின்றேன்.
0: சார் நன்றி, நன்றி தனுஜா. உங்களுடைய கருத்து?
2: என்னுடைய கருத்தும் அதே மாதிரி தான். அதாவது எல்லாத்திலயும் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்க வேணும். அண்ட் ஐ திங்க் ப்ரோக்ராமர்ஸ் என்று சொன்னா இது புதுசு இல்லை. நீங்கள் எல்மோஸ் கூறிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்தீங்கண்டா, அவரோட பாடல்கள் மோஸ்ட் ஆஃப் அவரோட பாடல்கள் வந்து பேசிக் ஒரு நாலு அஞ்சு ஆறு கார்ட்ஸ்ல நாங்க முடிக்கலாம், அது பெருசா அதை தாண்டி போகாது. அவருடைய பாடல்கள் ஏன் ரொம்ப நல்லா இருக்குண்டா, அவரே கூறியிருக்கிறார் பல இடங்களில் ப்ரோக்ராமிங், அவருடைய இன்ஜினியரிங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் தான் அவர் பிரைமரிலியா அவர் வந்து மாஸ்டர் பண்ணினது. சோ அதற்கு பிறகு வந்த இசையமைப்பாளர்களும் நீங்கள் எடுத்தீங்கண்டா யுவன் சங்கர் ராஜா இருக்கட்டும் அனிருதா இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே ப்ரோக்ராமிங்ல தான் கூட கான்சென்ட்ரேட் பண்றது. இசை வடிவமைப்பை தாண்டி அது இன்னமும் ஒத்தென்டிக்கா பின்பற்ற ஒரே ஒரு ஆள் இளையராஜா சார் தான். அவர் அவருடைய ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லதான் நீங்கள் பாப்பீங்கள் அல்லது அவருடைய ரெக்கார்டிங் எடுத்தீங்கன்னா இன்னும் அந்த 40 வயலினிஸ்ட் அவர் எல்லாரும் இன்னும் வருவார்கள். அதுல ஒன்றை கூடி அவர் குறைக்க மாட்டார். ஆனால் மற்ற இளைய தலைமுறையான இசையமைப்பாளர்களை எடுத்தீங்கன்னால் ஒரு ரெண்டு மியூசிஷியன்ஸோட அவர்கள் ப்ரோக்ராமிங்கை தழுவிதான் செய்கிறார்கள். அது வந்து புதுசு இல்லை. ஆனா அது போக போக போக அதுவே ஒரு என்னென்று சொல்ற ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி வந்தேன்டா. அதை இப்ப லைவ் ப்ரோக்ராம்ஸ்ல வெளியே கொண்டுறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் மக்கள் வந்து இன்டராக்டிவ் ஆடியன்ஸ் என்று சொல்லுவாங்க, பங்கேற்றும் பொழுதுபோக்கு என்று சொல்வார்கள். அதாவது கான்செப்ட்ல நாங்கள் ஒரு ரோபோட்டை பாட வைக்க முடியாது. இப்ப ஹியூமனாய்ட்ஸ் என்று டெஸ்லர் வந்து $20,000 வெளியில கொண்டிருக்கு. இப்ப மெல்பர்ன் வீதிகளில் நீங்கள் பார்ப்பீர்கள், லாஸ்ட் வீக் அவர்களை வெளியில் ரோபோட்ஸ் வந்து நடமாடிக்கொண்டிருக்கிறது மெல்பர்ன் வீதிகளில். சோ அந்த மாதிரி பாடல்களே நாங்கள் ஸ்டேஜில் கொண்டு வந்தால் மக்கள் அதற்காக காசு கொடுத்து போய் பார்க்க மாட்டார்கள். அந்த பங்கேற்றும் பொழுதுபோக்குல ஒரு மியூசிஷியன் எப்படி ஒரு லைவ் ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணினமோ அதுதான் மக்கள் விரும்பி போய் பார்ப்பார்கள். சோ நான் நினைக்கிறேன் எல்மோ சொன்ன மாதிரி, நான் சொன்ன முதல் எக்ஸாம்பிள் பேக் டு பேசிக்ஸ் பேக் டு ரூட்ஸ் எப்படியும் வரத்தான் வேணும். எல்லாம் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் ஆக இருக்கிறது எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஆனா வேர்ல்ட் எப்படி போக போகுது என்பதை இனி பார்க்க பார்க்கத்தான் தெரிய வரும்.
0: நன்றி நன்றி எல்மோ, நன்றி தனுஜா. இருவரும் பாடகர்கள் என்ற முறையிலே ஒரு அருமையான கலந்துரையாடலை வழங்கியிருந்தீர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவுடன். மற்றது முக்கியமாக ஒரு பாடகராக இருந்தும் அந்த செயற்கை நுண்ணறிவு துறையிலே நீங்கள் பணிபுரிவதால் அதை இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு மெருகூட்டியிருந்தது. நிச்சயமாக எல்மோ அவர்கள் சகல துறையிலும் ஒரு வல்லவர். பாடல் எல்லா துறையிலும் சாரி, இருந்தாலும் இருவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சி அருமையாக வழங்கி இருந்தாலும் அதற்கு நன்றி.
1: வில்லியம், எனக்கு ஞாபகத்திற்குள் வருகின்றது, ஐ திங்க் இட் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் என்று சொல்லுவார்கள். முடிவு இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குமென்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இது பழைய பாடல் புது பாடல்கள் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள். பழைய பாடல்கள் உதாரணத்துக்கு MSP இளையராஜா, அவை பாடல்கள் மனதில் உள்வாங்கி மனதுக்குள் இருந்தது போல மற்றவர்களுடைய பாடல் இருப்பதில்லை. ஆனா AR ரகுமான் பாடல்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் தனஜா சொன்னது போல. ஆனா அது இன்ஸ்டன்ட் தான், இன்ஸ்டன்ட்லி நல்லா இருக்கும். ஒரு 5 பிறகு அந்த இது நினைப்பதில்லை. ஆனால் MSV இளையராஜா அந்த பாடல்கள் நம்மோடு பின்னி பிணைந்து ஆள் மனதில் போய் உட்கார்ந்து விடுகின்றன. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன், இளையராஜா பாடல்களுக்கு கிடைக்கின்ற கரகோஷம் போல 35 வருடத்துக்கு பழைய பாடல்கள் அதுக்கு கிடைக்கின்ற ஆடியன்ஸுடைய கரகோஷம் போல மற்றதுக்கு கிடைப்பது குறைவு என்றுதான்
0: சொல்றேன். உண்மை, நிச்சயமாக. நன்றி
1: நன்றி.
0: தனுஜா எல்மோ பாடிய இரு பாடல் துளிகளை இப்பொழுது எடுத்து வருகின்றோம்.

0: on your local station, 88.6 Plenty Valley FM, the world at night.
1: வணக்கம் நேர்களே, வழமை போல செய்தியின் பின்னணியிலே என்னுடன் இணைகின்றார் அரசியல் ஆய்வாளர் கொனேலியஸ் அவர்கள். அண்மையிலே தமிழ்நாட்டிலே நடைபெற்ற தேர்தலிலே எடுக்கப்பட்ட முடிவுகளின் பின் நடிகர் விஜய் அவர்கள் முதல் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதை பற்றி சில நிகழ்ச்சிகளை திரு கொனேலியஸ் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். தற்பொழுது நிலைமையை பற்றி அவர் எங்களுடன் உரையாட இருக்கின்றார். வணக்கம் கொனேலியஸ்.
2: வணக்கம் வில்லியம். வணக்கம் நேர்களே.
1: ஆம், உங்களுடைய இந்த அரசியல் ஆய்விலே தற்பொழுதைய தமிழ்நாட்டிலே நியமிக்கப்பட்டுள்ள புதிய அரசு எவ்வாறாக அதனுடைய ஆரம்ப கட்டங்கள் இருக்கின்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஓ, நடந்து முடிந்த தேர்தலிலே இந்த ரெண்டு முக்கிய திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு பெரிய ஒரு சாதனையை, ஒரு பெரிய ஒரு அத்தியாயத்தை தமிழக வெற்றிக் கழகம், விஜய தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் நடத்தியிருக்கின்றார்கள். அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள், பிரசாரங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட பல தடைகள், இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெரிய வெற்றியை இவர்களை பெற்றிருக்கின்றார்கள். அது நான் நினைக்கிறேன் ஒரு விஜயுடைய ஒரு முகத்துக்காக வேண்டித்தான் இந்த மக்கள் அவரை நம்பி இப்படி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 108 ஆசனங்கள் கிடைத்திருந்தன. அதிலே அவர் தனது நம்பிக்கையை சட்டமன்றத்திலே நிரூபிப்பதற்கு இன்னும் 12 ஆசனங்கள் தேவைப்பட்டது. ஆனா அவர்கள் 106 ஆசனங்கள், ஆனால் அவர்கள் இரண்டால் விஜய் 2 தொகுதியில் கேட்டிருந்தார், ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தபடியால் அது 107 மாறியது. சபாநாயகர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டபடியால் அது 106 மாறியது. ஆகையே அதை விட அவர்களுக்கு 14 ஆசனங்கள் தேவைப்பட்டது சட்டமன்றத்திலே தங்களது பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு. நான் கடந்த முறை சொன்னது போல கட்டாயம் காங்கிரஸ் உடனடியாக அவருடைய சேரும் என்று சொல்லியிருந்தேன். அப்படியே காங்கிரஸ் கட்சியிலே வென்ற 5 பேரும் எந்த விதமான நிபந்தனையுமின்றி அவர்களுடன் சேர்ந்தார்கள். அதே போல நான் சொல்லியிருந்தேன் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், ஒன்று வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவர்கள் 2 ஆசனங்களை வைத்திருந்தார்கள். மற்றது மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சி, அவர்களின் 2 ஆசனங்கள் இருந்தது, அவர்களும் சென்றிருந்தார்கள். இவற்றை விட திராவிட முன்னேற்ற கழகத்திலே பங்காளியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கழகம், அது வந்து திருமாவளவனுடைய தலைமையில இருக்க திரும கழகம், அவர்களும் சென்றார்கள். அவர்களுக்கும் 2 ஆசனங்கள். மற்றது இந்திய ஜூனியன் முஸ்லிம் காங்கிரஸ், அவர்களும் சேர்ந்தார்கள். இவர்களும் திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணியில இருந்தவர்கள், அவர்களும் 2 ஆசனங்கள். அத்துடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் அங்கேயும் ஒரு பிரிவு ஏற்பட்டு அதிலே ஒரு 24 பேர் இவருக்கு சார்பாக இங்காலே வந்து எல்லாமே 140 வாக்குகளுடன் அவர்கள் தங்களது சட்டமன்றத்திலே தனது பெரும்பான்மையை நிரூபித்தார். நிரூபித்து இப்பொழுது பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இதிலே காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு இப்பொழுது அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் தாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணித்தான் இருப்போம், இவர்களுக்கு நாங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டு இருப்போம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்களும் இப்பொழுது பங்காளி கட்சியாக பங்காளி அரசாங்கமாக மாறிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்திய ஜூனியன் முஸ்லிம் காங்கிரசுக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ரீதியில் மத்திய கட்சியைச் சேர்ந்தவர்களும் கொடுக்கப்பட்டு இப்பொழுது ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.
1: சரி, அதாவது இந்த அமைச்சரவையை பொறுத்த அளவிலே நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், பல அனுபவமற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக. அப்படி என் சொன்னால் இந்த தமிழர் வெற்றி கட்சியினுடைய அமைச்சர்கள் அந்த கட்சியினூடாக தெரிவு செய்யப்படும் பொழுது அந்த எவ்வாறாக அந்த அமைச்சரவை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
2: ஓ, நாங்கள் முதல் கூறியது போல இப்பொழுதும் எல்லோரும் அறிந்திருப்பது போல அவர்கள் அனுபவம் இல்லாதவர்களால் இதுல வந்து இவர் எங்களுடைய செங்கோட்டையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து தேர்தலுக்கு முதலே விஜயுடன் இணைந்து கொண்ட செங்கோட்டையன் தான் அனுபவம் மிக்கவர். அவர் பல தடவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராம் இருந்தவர். மற்றவர்கள் எல்லாம் புதியவர்களான், ஆனால் இப்பொழுது வருகிற செய்திகளை பார்க்கின்ற பொழுது அங்கு படித்த நிறைய பேர் இருக்கின்றார்கள், டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், சாதாரண மக்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லோருக்கும் இது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் காங்கிரசும், காங்கிரசுக்கு நான் சொல்லியிருந்தேன், அவர்களும் அனுபவப்பட்ட அரசியல்வாதிகள். முன்பு 1967 ஆண்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே அரசு சபையிலே ஒரு பங்காளிகளாக இருக்கவில்லை. அவர்கள் கூட்டணியில இருந்தார்கள். ஆனால் 59 பிறகு இப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் அனுபவசாலிகள், முந்தி பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள். அவர்களை தவிர மற்றெல்லாம் புதிதானவர்களா? இதுல வந்து அந்த பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்ற, அதாவது அங்கு அதுகளை தலித் மக்கள் என்று கூறுவார்கள் தானே, அந்த சாலிலே குறைந்த அவர்களுக்கு 7 அமைச்சர் உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிராமணர்களுக்கு 2 அமைச்சர் உதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிராமணர்களும் வந்து பல 50 அவர்களும் நினைக்கிறேன் 40 வருடங்களுக்கு பிறகு முதன் முதலாவது பிராமணர்களுக்கு 2 அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மற்றது பெண்களுக்கு 4 அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பலர் அவர் மேல் விஜய் மேல் ஒரு விமர்சனம் வச்சிருந்தார்கள். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், ஆகவே அவர் கிறிஸ்தவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் கூட அதிகாரங்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி, ஆனால் அவர் முதலாக 2 பிராமணர்களுக்கு இந்த அமைச்சர் பதவிகளை கொடுத்து அந்த ஒரு இதையும் உடைத்து அறிந்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் அதிகமாக ஒரு 99% எல்லோரும் ஒரு அனுபவமற்ற மந்திரிகள் தான். இனி இப்பொழுது இனி அவர்களுக்கு கிடைக்கின்ற அதிகாரிகள், அவர்களை நியமிக்கப்பட போகின்ற அதிகாரிகள், ஆலோசகர்கள், இவர்கள் மூலம்தான் இவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: சரி, இப்பொழுது இந்த தமிழ்நாட்டிலே நடைபெற்ற அரசுகளுடன் ஒப்பிடும் பொழுது இவருடைய அரசு, அதாவது சிறிது காலம்தான் அவர்கள் அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஏதாவது உங்களை பொறுத்த அளவிலே மிகவும் வித்தியாசமான முறையிலே ஏற்பட்ட விஷயங்கள் என்று சொன்னால் எதை உங்களால் குறிப்பிட முடியுமா? ஏதாவது
2: வித்தியாசமான என்று சொன்னால், அவர் ஒரு சாதாரண அந்த அரசியல் ஊடகம் இருந்த அரசியல் தலைவர்கள் இருக்கின்ற அந்த ஒன்றுமில்ல, ஒரு சாதாரண மனிதனாக அவர் செயல்படுகின்றார். அவரது பதவியேற்பு, அதாவது சட்டமன்றத்திலேயே அவர் பதவியேற்ற பொழுது கூட அங்கு அவர் தான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தது என்று சொல்லியும், தனக்கு பசி என்றா என்னென்று தெரியும், மக்களிட பசி எனக்கு தெரியும், தான் ஒரு அரச பரம்பரையிலே இருந்து வரவில்லை, எனக்கு நீங்கள் ஒரு அவகாசம் கொடுங்கள், இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பல 10 லட்சம் கோடி கடனிலே இருக்கின்றது, ஆகவே வைத்து எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு எனக்கு அவகாசங்கள் கொடுங்கள் என்று சொல்லி தான் அவர் வந்தார். ஆகவே அவர் ஒரு சாதாரண மனிதனாக செயல்படுகிறார். அடுத்தது அதுக்கு அடுத்ததாக அவர்கள் வந்து தேர்தல் பிரசாரங்கும் பொழுது முக்கியமாக ஒரு 7 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். பெண்களுக்கு மாதாந்தம் 2500 ரூபாய், மற்றது வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், பெண் குழந்தைகளின் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம், மற்றது பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம், மாணவர்களுக்கு மாதாந்தம் 15,000 கடன் உதவி, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, மற்றது விவசாய கடன் மன்னிப்பு. இப்படி ஒரு 7 வாக்குறுதிகளை தேர்தல் பிரசார நேரத்திலே கொடுத்திருந்தார்கள். ஆனால் இவ்வளவும் செய்வதற்கு இவ்வளவு கோடி காசு தேவைப்படும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்ப பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்பதே ஒரு பெரிய பிரச்சனை என்று சொன்னால், அங்கு போக்குவரத்து சரியான நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல காலமாக அரசாங்கம் தான் அந்த போக்குவரத்து, அரசு போக்குவரத்துக்கு காசு கொடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து பிரமாணம் வருவதே இல்லை. மற்றது வந்து அவர் வந்து இப்பொழுது வந்து சில சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். முதலாவது வந்து மதுபான கடைகள், 717 மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. பாடசாலைகள், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் போன்ற இடங்களில் இருந்து 500 மீட்டருக்கு உள்பட்ட 717 மதுபான கடைகளை மூடியிருக்கின்றார். இது ஒரு பெரிய ஒரு சம்பவம், மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பல காலமாக இந்த இப்படிப்பட்ட இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த மதுபானங்களை மூடச் சொல்லி மக்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை உடனடியாக நடத்தி முடித்திருக்கின்றார். மற்றது திடீர் திடீரென பல இடங்களில் சுற்று வளைப்புகளை நடத்தி அந்த ரவுடிசை கைது செய்திருக்கின்றார். சில இடங்களிலே, திருச்சி போன்ற இடங்களிலே இப்படி நடக்க துவங்கின உடனே பல ரவுடிஸ் தாங்களாக போய் சரண் அடைந்திருக்கிறார்கள் போலீஸ் ஸ்டேஷன்களிலே. கடந்த கிழமை சென்னை மாநகர சபைக்குள் ஒரு 22 சுத்தி வளைத்து 75 ரவுடிஸை கைது செய்திருக்கிறார்கள். போலீஸுக்கு, போலீஸ் படைக்கு வந்து முழு அதிகாரத்தையும் சுதந்திரமாக கொடுத்திருக்கின்றார். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய எவரையும் எதையும் நீங்கள் எந்த நேரமும் கைது செய்யலாம் என்ற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றபடியினால் அது ஒரு இலகுவாக நடந்து கொண்டு இருக்கின்றது. மற்றது வந்து சென்னை மாநகர சபைக்குள்ளே வேலை செய்யும் அரச ஊழியர்கள் கட்டாயம் 8 மணி வேலை செய்ய வேண்டும். அது ஒரு பரிச்சார்த்தமாக இந்த பயோமெட்ரிக் முறைப்படி இவர்களுடைய வருகையையும் இவர்கள் அங்கு உள்ளுக்கு இருக்கிறதையும் மற்ற இவர்கள் எப்பொழுது வேலையை விட்டு போவார்கள் என்பதையும் கவனிக்கப் போகிறார்கள். அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 32,000 ஊழியர்கள் இந்த கட்டுப்பாட்டுகள் வருகின்றார்கள். இது ஒரு வெற்றிகரமாக இருந்து என்றால் மற்ற இடங்களிலும் அதை அறிமுகப்படுத்த போகின்றார்கள் என்று சொன்னால், எங்கட இலங்கையிலும் சரி இங்கேயும் சரி நாங்கள் போயிட்டு எல்லாரும் சைன் பண்ணி போட்டு வீட்டை போயிட்டு பேந்து போய் கடைசியில சைன் பண்றது, ஆஸ்பத்திரியில போய் டாக்டர்ஸ் போய் சைன் பண்ணி போட்டு போய் தங்களுடைய சொந்த பப்ளிக் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறது, அப்படி பல தமிழ்நாட்டிலே பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு இவர் இப்படி சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். மற்றது வந்து தலைமைச் செயலகம் என்று அவரை சுத்தி இருக்கின்ற அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லோரும் கட்டாயம் 10 மணிக்கு வேலைக்கு வர வேண்டும். அதே 10 மணிக்கு வேலைக்கு வந்தாலும் 8 மணிக்கெல்லாம் கட்டாயம் வேலை செய்யணும் என்று ஓட பண்ணியிருக்கிறார். அதே போல தானும் அங்கு வல்லுநவே காலமையிலே 9 மணிக்கு அங்கு செல்கிறார். மற்ற வீட்டில இருந்து வருகின்ற பொழுது 19-17 கிலோமீட்டர் தூரம் வீட்டில இருந்து தலைமை செயலகத்துக்கு வாரது உங்களுக்கு தெரியும். அது இலங்கையிலும் சரி அங்கேயும் சரி ஒரு முதலமைச்சரோ ஒரு மினிஸ்டரோ வாரண்ட பல கார்கள் போகும். அந்த ரோட் முழுக்க அவர் பிளாக் பண்ணி விடுவார்கள். அது தமிழ்நாட்டிலே நடப்பது. அது சில நாள் நடந்திருக்கிறது. அவர் அதை நிறுத்தி விட்டார். அப்ப என்றால் அவர் அங்கிருந்து இங்க வர வழி அது 4 வீதிப்பழி 4 வாகனங்கள் ஒன்றா ஒரு பக்கம் போகக்கூடிய அவர் ஆகவே அவர் இப்பொழுது என்ன செய்திருக்கார் என்றால் 3 அந்த பிரிவுகளை மற்ற வாகனங்கள் போகவும் ஒரு சாய்த்தால் இருக்கிற ஒரு ரோட்டை மட்டும் ஒரு பிரிவை மட்டும் தன்னுடைய வாகனம் போவதற்காக அந்த நேரத்தில் மாற்றி ஆகவே அவர் வார நேரம் மற்ற வாகன வசதிகளும் போகக்கூடிய ஒரு வழியை செய்திருக்கின்றார். இதுவும் மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஆகவே இப்ப இப்படி பல சில சில விஷயங்கள் அவை அவர் செய்து கொண்டு வாருகின்றார். மற்ற எல்லாரோடும் சாதாரணமாக பழகுகின்றார். மற்றது வந்து இவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகர் அவரை வந்து இவர் தன்னுடைய ஒரு அவருக்கு பேர் விஷ்ணு ரெட்டி என்று சொல்லி அவரை வந்து இவர் தன்னுடைய முதன்மை ஆலோசகராக நியமித்திருந்தார். இவர் பலகாலம் விஜயுடைய ஒரு ஃப்ரெண்ட். அவரே அவரை அவர் தலைமை ஆசுவலாக நியமிச்சிருந்தார். இதை வந்து அவர் சட்டமன்றத்திலே சட்டமன்றத்திலே பதவியேற்று அங்கு வந்து தங்களுடைய செல்வாக்கை நிரூபித்த பிறகு அங்கு பேசின பிரேமலதா வந்து நீங்கள் உங்க சொந்தக்காரருக்கெல்லாம் இதை கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னீங்களா, நான் உங்களுடைய நண்பனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்திருக்கிறீர்கள் அது போலதான் என்று அவர் பேசியிருந்தால் அவர் உடனே அடுத்த நாள் சென்று அந்த பதவியை அவர் எடுத்து விட்டார். அவர் சென்று அதை எடுத்து விட்டார். அந்த பதவியில் இருந்து அவருடைய நண்பனை நீக்கி விட்டார். ஆகவே இப்பொழுது அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு நல்ல வடிவாகத்தான் நடக்கின்றது. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இலங்கையை போல இங்கேயும் வந்து அந்த ஊழல் என்பது அடிமட்டத்தில இருந்து தலைமையிலிருந்து அடிமட்டம் மட்டும் அரசியல் வாழ் வாங்கி அத்தனை அரச உத்தியோகர்களையும் அங்க வந்து அது ஊன்றி அதாவது ஊறி போயிருக்கின்றது இல்லையா. ஆகவே அவர் அதுல இருந்து உலகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுப்போ சரியான கஷ்டம். ஆகவே அவர் பல எதிர்ப்புகளை பல பிரச்சனைகளை இவை சம்பந்தமாக எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆகவே அவர் எப்படி இவற்றை அணுகின்றார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: மற்ற நான் ஒரு செய்தியில படித்தேன், அந்த முன்னைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த அம்மா உணவகம் என்பது முன்னைய திமுக அரசின் கீழ் கைவிடப்பட்டிருந்ததாகவும் அதை மீண்டும் ஆரம்பிக்க சொல்லி இவர் கூறியிருப்பதாகவும் ஒரு செய்திகள் தெரிவிக்கின்றன. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாமா?
2: அது உண்மைதான். முந்தி வந்து 7 இருக்கின்ற பொழுது உருவாக்கினது அம்மா உணவகம். அதாவது ஒரு தரமான மற்றது விலை குறைந்த உணவை அவர் ஆரம்பித்து நடந்து கொண்டு வந்தது. அது வந்து பல இடங்களிலும் இருக்கின்றது. அது பல செல்வாக்கு பெற்ற ஒரு சம்பவம். அது ஒரு நடவடிக்கை இது. ஆனால் அது தமிழ்நாட்டில ஒரு இது இருக்குது. முதல் ஒரு அரசாங்கம் இருந்து அது புகுண்ட பொழுது அடுத்த அரசாங்கம் அதை செய்து கூட தாங்கள் இன்னொன்று துவங்குன்றது. ஸ்டாலின காலத்துல அதுதான் நடந்தது. அது பல பல அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இவர் வந்து அந்த அம்மா உணவகத்தை திரும்பவும் எல்லாத்தையும் புதுப்பித்து புதிய தளவாடங்கள் போட்டு உடனடியாக அவை பழையபடி நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லி அதுக்கான வேலைகள் நடக்கின்றது. அந்த பேர்கள் அப்படித்தான் இருக்கு. அவர் அந்த பேரையே மாத்த இல்லை. இப்ப சில பேர் வந்து தங்களுடைய பேரை போடுறானே. இப்ப இப்ப எங்களுடைய ஸ்டாலின் வந்து கால இடங்களில் கலைஞர்களுடைய பேரை போட்டார். ஆனால் அவர் அந்த அம்மா உணவகம் என்ற அந்த பேரிலேயே தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதே மாதிரி தரமான உணவு மக்களுக்கு மலிந்த விலையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதுவும் ஒன்று நடந்திருக்கின்றது.
1: சரி, மற்றது இப்ப தமிழ்நாட்டில் யாரு எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லுங்களேன்.
2: அவர் அண்ணா ஸ்டாலினிட மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவர். அவர்

0: பாராளுமன்ற திருப்பி பேசியிருந்தார். பேசி அந்த அவருடைய அவருடைய பலத்தை அந்த அவர்கள் அங்கு முதல் முதல் நாள் இருந்த பொழுது அதில் பேசிவிட்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் போய்கர் பண்ணி வழியிலே போய்விட்டார்கள். அந்த வாக்கெடுப்பின் பொழுது அவர்கள் இருக்கவில்லை.
1: சரி சரி சரி, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த இரண்டு இளைஞர்கள் இளம் தலைவர்கள் நேரடியாக மோதுகின்றார்கள் போல இருக்கின்றது. நீங்கள் அதை பற்றி சொல்லியிருந்தீர்கள் ஒரு காலத்தில். இந்த உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் ஒரு போட்டி நடைபெறும் என்று. அது நீங்கள் எதிர்பார்த்திருந்த பார்க்க முன்னதாகவே நடந்து விட்டது நினைக்கின்றேன். அப்படித்தானே?
0: ஓ, அது அது எதிர்பார்த்த விட முதலாக நடந்து விட்டது. இனிமேல் நடக்க போகின்ற சட்டமன்ற விவாதங்களிலே காரசாரமாக இருக்கும். ஆனால் விஜயுடைய சட்டமன்ற பேச்சுகள் அமைதியான பேச்சுகளாக இருக்கின்றது. அவர்கள் எதிர்கட்சியினர் பேசும் பொழுது அவருடைய முகத்திலே நீங்கள் பார்த்தால் ஒரு சிரிப்போ ஒன்றோ இல்லை, அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பார். பெண்ணாலே ஒரு பொயின்சல் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். என்றானால் பதில்களை அவர் ஒழுங்காக கொடுக்கின்றார். ஆகவே அவர் எல்லாற்றையும் படித்து வடிவாக படித்து செயல்படுகிறார் என்று தென்படுகின்றது. இன்னும் இதில் ஒரு முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொன்னால், இவர் விஜய் என்ன செய்திருக்கின்றார், இப்பொழுது ரெண்டு திராவிட கட்டிகளையும் அவர் உடைத்து விட்டார். இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அது வந்து அதுல இருந்து ஒரு 24 பேர் பிரிந்து எட்டப்பாட்டியோட பிரச்சனை போட்டு பிரிந்து வந்து இப்பொழுது இவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்கள் சார்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களாகவே அங்கு பலிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு என்ன நடக்க போகின்றது என்று தெரியாது. அதிகமாக எட்டுப்பாட்டி பழனிசாமி இந்த 24 பேருக்கு மேலாக வழக்கு நீதிமன்றத்துக்கு போனால் அவர்கள் தங்களுடைய எம்பி பதவிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நான் முதலே போன முறை எனது பேட்டியில் சொல்லியிருந்தேன், இந்த தேர்தலின் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சுருங்கி விடுவார்கள் என்ற அந்த வார்த்தை பார்த்து சொல்லியிருந்தேன். அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இங்காலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே தேர்தலுக்கு முதல் 15 கட்சிகளை சேர்ந்தானே, அது ஒரு கூட்டணியாக இருந்தது. முதல் நான் முதலே சொல்லியிருந்தேன், காங்கிரஸ் எந்த வித இதுவும் இல்லாமல் தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு சில மத்தியாளத்திலே அவர்கள் அங்கால போய்விட்டார்கள். ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை திருச்சலை கட்சி, மற்றது முஸ்லீம் அந்த ஜூனியன் கட்சி. ஆகவே அங்கேயும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்பொழுது காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில பெரிய பேச்சுவார்த்தைகளும் பேச்சுகளும் அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு எம்பி ராஜா என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு ஒரு வித்தியாசமான வார்த்தைகளால், ஒரு கூடாத வார்த்தைகளால் காங்கிரஸை அவர் பேசி அரைக்க விட்டிருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு இல்லை பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு கட்சிகளையும் உடைக்கின்ற அந்த வேலையையும் விஜய் செய்து முடித்து விட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியோ இதில் இருந்து வடிவாக வெளிவரும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கேள்விக்குறிதான்.
1: நீங்கள் கவனித்தீர்களோ தெரியவில்லை, இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது விஜய் மிகவும் திறந்து பேசினார். அதாவது ஒரு பேப்பர் பார்க்காமல் பேசியிருந்தார். ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் கூட எழுதி வாசிப்பதாகத்தான் நான் அவதானித்தேன். அதை பற்றி நீங்கள் அவதானித்தீர்களா?
0: உண்மை நான் கவனித்தேன். அவர் அங்கு இருக்கின்ற பொழுது அந்த எதிர்கட்சியினர் பேசுகின்ற போது அவர் அங்கு நோட்ஸ் எடுக்கிறார் பேப்பரை வச்சு. அப்படித்தான் இருக்க வேணும். தேர்தல் பிரசாரங்களில் பேசுவது எந்ததையும் பேசிட்டு போகலாம். முதலே சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு மற்ற இந்த ஆடியன்ஸ், நீங்கள் இப்ப எந்த இடத்துல கூட்டம் வைக்கிறீர்கள், அந்த கூட்டத்து ஆடியன்ஸுக்கு என்ன முக்கியம்ன்றத முதலே அவரது காரியதர்சிகள் அவருடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் அவருக்கு ப்ரீஃப் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பேசலாம். ஆனா பாராளுமன்றத்துல வந்து எல்லாம் தரவுகளோட பேச வேணும் இல்லையா? அதைத்தான் நான் முன்பு கூறியிருந்தேன். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் இன்னும் வரவில்லை. இவ்வளாலும் அஞ்சு வருடம் அவர் பாராளுமன்றத்துல இருந்தும் ஆனா இவர் வந்து இப்ப உடனுக்குடன் சில தரவுகளோட பேசுகின்றார். ஆகவே யாரோ நல்ல வழிகாட்டி அவருக்கு இருக்கின்றார்கள். அவர் வந்து இந்த அங்களது கவர்னருக்கு முன்னாலே அந்த பேசின பேச்சு வந்து ஒரு பெரிய உணர்ச்சி வசப்பட்ட பேச்சாகவும் ஒரு ஒரு சினிமா நடிகன் போன்ற பேச்சாகவும் அது ஒரு தேர்தல் பிரசாரத்திலே பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் அங்க இருந்தது. அந்த பேச்சு எனக்கு அது அந்த முதலமைச்சர் பேசுகின்ற ஒரு தாழ்மையான பேச்சாக இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களாக அவர் பேசுகின்றதெல்லாம் அமைதியாக வடிவாக பேசுகின்றார். ஆகவே பல வித்தியாசங்கள் அவர்களே தென்படுகின்றது.
1: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: சரி சரி சரி இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். அதாவது ஆஸ்திரேலியாவிலே தற்பொழுது பரவி வருகின்ற டிப்தீரியா என்ற நோயை பற்றி நீங்கள் நேர்களுக்கு அதை பற்றிய தகவலை தருவதற்காக இணைந்திருக்கின்றீர்கள். இந்த டிப்தீரியா வந்து ஒரு சில பகுதிகளிலே தான் பரவி இருந்தது, ஆனால் தற்பொழுது அது சில மாநிலங்களையும் தாக்குவதாக அரசு செய்திகளை வெளிவிட்டு கொண்டிருக்கின்றது. இதை பற்றிய தகவல்கள், டிப்தீரியா என்றால் என்ன, அது எவ்வாறாக மனிதரிடையே பரவுகின்றது, அதற்கான தடுப்பு முறைகள், அதனால் வருகின்ற தீமைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வைத்தியர் அவர்களே.
1: ஆமாம், கட்டாயம். வணக்கம் அன்பு நண்பர்களே, நேயர்களே. இந்த டிப்தீரியா அல்லது தமிழில் நாங்கள் தொண்டை அழற்சி நோய் என்று கூறுவோம். இதை பற்றி கருத்துக்களை பரிமாறுவதற்கு சற்று முன்பு, ஆஸ்திரேலியாவில் இந்த நோய் முன்னாடி ஒரு தடவை வந்துள்ளது. 1926 1935 வரைக்கும் வேக்சின்ஸ் பாவிக்க அதனுடைய தடுப்பு முறைகள் வர முன்பு இது ஒரு மேஜர் கில்லர், அதாவது முக்கியமான மரணத்துக்கு வழிகொல்லியாக இருந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4000 மரணங்கள் நடந்தது என்று சொல்லி அரசாங்க குறிப்பீடுகள் சொல்லுகின்றன. அதுக்கு பிறகு பல தசாபங்களாக இந்த நோய் வரவில்லை என்றால், அதுக்கு பிறகு எங்களுடைய நோய் தடுப்பு முறைகள், நாங்கள் எங்களுடைய வேக்சின்ஸ் அதுகளை பாவிக்க தொடங்கி மிகவும் கட்டுக்குள் வைத்திருந்தோம். இப்பொழுது பல தசாப்தங்களுக்கு பிறகு மிகவும் மிகப்பெரிய ஒரு முறையில வந்திருக்குது. இந்த நோயின் பரவல் மைய பகுதி, அதாவது எபி சென்டர் என்று சொல்லுவோம், அது நதர்ன் டெரிட்டரி. அங்கு 130 மேற்பட்ட நோயாளிகள் இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பரவிய பகுதிகள் என்று நீங்க பார்க்கக்குள்ள வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில கிம்பலி, பில் பாரா, கோல்டு ஃபீல்ட் என்ற பகுதிகளில் கணக்கு இருக்குன்னு சொல்லி செய்திகள் வருகிறது. சவுத் ஆஸ்திரேலியாவிலேயும் எபிலான்ஸ் அல்லது ஃபார் நோஸ்ட் ஏரியாவில் பரவி கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். குயின்ஸ்லாண்டின் வடக்கு பகுதிகளிலையும் சில நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். ஆக மொத்தமாக 230 நோயாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அரசாங்க செய்திகள் கூறுகின்றன. இது முந்தைய ஆண்டுகளிலும் இந்த மாதிரியான நோய் வந்து போகும், ஆனால் 30 அதிகம். அதுதான் அந்த முக்கியமான விஷயம். அதால அரசாங்கம் தங்களோட எமர்ஜென்சி ஃபண்டில இருந்து கிட்டத்தட்ட 7 மேல இந்த இதை உடனடியாக கட்டுக்குள்ள கொண்டுறவனும் இல்லாட்டில் இது கணக்கு பெற பாதிக்கும் என்ற முறையில எல்லாருக்கும் விழிப்புணர்வை உருவாக்குறதுக்காக அரசாங்கம் நோயை தடுக்கிறது முக்கியம், நோயாளர்களை கண்டறிந்து அவைய குணமாக்குறது முக்கியம், அதே நேரத்துல மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு உருவாக வேண்டும்ன்றது அதை விட முக்கியம் என்னென்று சொல்லிச்சுன்னால் அதன் மூலம் நாங்கள் கணக்கு விஷயங்களை பாதுகாக்கலாம். சரி, இப்ப என்னென்று சொல்லி சொன்னால் WHO அல்லது உலக சுகாதார நிறுவனம் என்ன மாதிரி சொல்லுது என்று சொல்லி சொன்னா, டிப்தீரியா அல்லது தொண்டை அழற்சி நோய் என்றது முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தடுப்பூசியை பாவிக்கிறதான உலக அளவில் 2023 ஆண்டு, அதுதான் கடைசியாக தரவுகள் எடுத்த நேரம், 16 குழந்தைகள் முழு விதமான தடுப்பு எடுக்காமல் இந்த நோயின் பாதிப்பால உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தரவு சொல்லுது. ஆனா இப்ப என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னால், தடுப்பூசி வீதம் குறைந்த இடங்களில் மீண்டும் கிரஸ் இன்ஃபெக்ஷன் என்று சொல்றது, அல்லது மீண்டும் பரவல்கள் நடக்குது. இன்னும் ஒரு பிரச்சனை நடந்தது என்னன்னு சொன்னா, COVID-19 காலத்துல தடுப்பூசிகள் சேவைகள் எல்லாம் மக்கள், அதாவது அவுட்ரீச் கிளினிக் என்று சொல்லி நாங்கள் ஆஸ்திரேலியாவை எடுத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், 2/3 ஆஃப் ஆஸ்திரேலியா ரூரல் அப்படி என்று சொல்லிக்கலாம். மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில இருந்து நர்சஸ் மற்றது டாக்டர்ஸ் எல்லாரும் மருந்துகளோட அந்த அவுட்ரீச் கிளினிக்களுக்கு போய்த்தான் அந்த நோயாளிகளுக்கு அந்த மருந்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுல கோவிட் வந்தங்களை தாக்கின நேரத்துல அந்த சேவைகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது அல்லது நடைபெற இயலாமல் போனது. அதுக்கு பிறகு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கூட பேஷன்ஸ் வந்து கொண்டிருந்தது. இப்ப பார்த்தால் அது அவுட் பிரேக் ஆயிட்டுது. அப்ப பல குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லாம இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களோட ஆஸ்திரேலியால கணக்கு பேர் இம்யூனைசேஷன்ஸ் விரும்புறே இல்லை. அந்த இம்யூனைசேஷன் இல்லாத இடத்துலதான் அந்த வருத்தம் வருகுது. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதை சொல்றது கொரோனி பாக்டீரியம் டிப்தீரியே. இந்த

0: இந்த நோயின் நோய் கிருமியின் பேர். இது பரவுறது என்ன மாதிரி என்று சொன்னால், யாராவது ஒரு நோயாளி இருமல் அல்லது தும்மல் மூலம், அவர்களுடைய தும்மல் துளிகள் மூலம், அதை சொல்றது ட்ராப்லெட் ஸ்ப்ரெட் என்று சொல்றது, அல்லது உடம்புல அவன் உடம்புல நோயாளிகள உடம்புல உடல் திரவங்கள் இன்னொரு ஆளுடைய உடம்புல படுறதாலே, இப்ப உதாரணத்துக்கு அவட்ட பிளட்டோ அல்லது அவட்ட உமிழ் நீரோ படுறதால, அல்லது தோல்ல இருக்கிற புண்கள் மூலமாகவும் ஒரு குழந்தை பிள்ளைங்க இன்னொரு குழந்தை பிள்ளைக்கு பரவலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சிலர் இந்த நோயின் ஒரு நோயாளியோட பரவிப்போட அவர் அங்கால போகைகளை அவருக்கு நோய் பரவாம இருக்கும், ஆனால் அவர் ஒரு கரியராக செயற்பட்டு, அதாவது அவர் ஒரு இடைத்தரகர் மாதிரி செயற்பட்டு அவர் உடம்பில் இருந்து அந்த நோய் இன்னொரு ஆளுக்கு, நோய் தடுப்பாற்றல் குறைஞ்ச ஒரு ஆளுக்கு போறது சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப பாத்தீங்களன்னு சொல்லி சொன்னால், இந்த நோய் எப்படி தொடங்குது என்று பாத்தீங்கன்னு சொன்னால், முதல் இது என்னன்னு சொல்றது, ரெண்டு அல்லது அஞ்சு நாளைக்கு இடையில வர முதல் ஆரம்ப அறிகுறிகள், காய்ச்சல் வரும், தொண்டை வெளி வரும், கழுத்துல இருக்கிற சுரப்பிகள் வீங்க தொடங்கும், கடுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸிவ், அதாவது தொடர்ந்தவர்கள் சோர்வடைவார், அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுமையான நிலையில தொண்டையை பொறுத்த தொண்டையை பாத்தீங்களா சாம்பல் நிறம் தெரியும், மூச்சுவிட சிரமப்படுவினா, விழுங்க கஷ்டப்படுவினா, அது கொஞ்சம் கடுமையான நிலை என்றதை புரிஞ்சு கொள்ள வேணும்.
1: மன்னிக்கணும் வைத்தியர் அவர்களே, இப்ப இந்த அறிகுறிகள், நீங்கள் குறிப்பிட்ட அறிகுறிகள், சாதாரணமாக ஒரு காய்ச்சல் தும்மல் வருபவர்களுக்கு இவ்வாறான ஒரு அறிகுறிகள் இருக்கலாம், ஆனால் இது திப்திலியாவால் வருகின்றது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்?
0: அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஆனா இப்ப ப்ராப்ளம் இங்க வார பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய ஆஸ்திரேலியாவின் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அதாவது தடுப்பூசி இதுகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்திருந்தோம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. என்னடா குழந்தை பிள்ளையில அதை பற்றி பிறகு கதைக்க போறேன், குழந்தை பிள்ளையில ஆறு தரத்துக்கு மேல நாங்கள் அந்த ஊசியை திருப்பி திருப்பி எடுத்திருப்போம், அதால எங்களுக்கு அந்த வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. ஆனால் இப்ப உதாரணத்துக்கு வைங்க, இப்ப தமிழ் சமுதாயத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, எல்லா ஒன்றில் ப்ராப்பரா விசாவோட வந்து அவ டாக்டர்கிட்ட போகைக்குள்ள அவ அங்க எல்லாத்தையும் செக் பண்ணி இருப்பினா, அல்லது அவ இப்ப ரெஃப்யூஜிஸா வரைக்குள்ள சில வழியில் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், வந்து லோக்கல் ஏரியாவில் அவைந்த இடங்கள்ல இருக்கும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அவ உண்மையாக கேட்ச் அப் இம்யூனைசேஷன் செய்திருக்க வேணும். அந்த எது செய்திருந்துச்சு என்று சொல்லி சொன்னால், அவைக்கு அந்த ஒரு காய்ச்சல் தடிமன் வரைக்கும் அவ்வளவு பெருசா பயப்பட தேவையில்லை. அப்படி ஒன்றும் இம்யூனைசேஷன் எடுக்காம, தடுப்பூசிகள் ஒன்றும் எடுக்காம இருக்கிறவ நிச்சயமாக சந்தேகப்பட வேணும். ஒரே விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களோட டாக்டர்கிட்ட கொண்டு போய் தொண்டையில ஒரு ஸ்வாப் ஒரு டெஸ்ட் ஒன்று செய்து அதன் மூலம் டிப்தீரியாவோ இல்லையோன்னு கண்டுபிடிக்கிறது. இது இதை விளையாட்டாக சும்மா விடக்கூடாது. கட்டாயம் குழந்தை பிள்ளைகளுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருமல் இருந்தது என்று சொன்னால், கட்டாயம் கொண்டே காட்ட வேணும். நீங்கள் வச்சு கொண்டு இருக்க கூடாது, அதால நீங்கள் உயிராபத்தை தடுக்கலாம். ஏன்னா இது கடைசியா போய் என்ன மாதிரி முடியும் என்று சொல்லி சொன்னால், இதை கவனிக்காம விட்டீங்கள் என்று சொன்னால், சில வேளையில இதயத்தை தாக்கும், மயக்கார்டைட்டிஸ் வரலாம், அல்லது நரம்புகளை பாதிக்கிறதுக்குரிய, அதாவது பரலைஸ் நரம்புகளை பாதிக்கக்கூடிய நிலைமைக்கும் வரலாம். தடுப்பூசி இல்லாதவைக்கு இந்த விரதம் வரைக்கலாம் 30% மக்களுக்கு மரணம் கூட நடக்கலாம் என்று சொல்லி நூல்கள் சொல்லுது, மருத்துவம் சொல்லுது. சிறுவர்களுக்கு தான் ஆபத்து அதிகம், அதை விட பெரியாக்கள் என்று சொல்லி சொல்லிக்க அவைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சவை, உதாரணத்துக்கு வயசு போனவை, இப்ப டயபிட்டிஸ் இருக்கிறவை அல்லது கேன்சர் இருக்கிற பேஷன்ஸ் இருக்கு, அது கூட பிரச்சனை வரலாம். ரெண்டு விஷயம் நான் சொல்லணும் இல்லையம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த விரதம் ரெண்டு முறையாக வரும். ஒன்று என்ன மாதிரி என்றா, மூச்சுக்குழல், அதாவது சுவாச தொகுதியை தாக்குறது, மூச்சுக்குழல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தாக்குறது, அதுல காய்ச்சல் தொண்டவெளி அல்லது மூச்சு விட சிரமம் பெறலாம், அல்லது தோல் வகை தோல் டிப்தீரியாவும் இருக்கு, அது கனவேர் யோசிக்கிற இல்ல, தோல்ல கைகால நீண்ட காலம் ஆறாத புண்ணுகள் இருக்கேக்குள்ள அது மெதுவாக ஆடுற மாதிரி அப்படி இருக்கேக்கல, அது வேற வேறையா நோய்க்கு மேலாலையும் பெறலாம், டிப்தீரியாவாலையும் பெறலாம். உதாரணத்துக்கு டிப்தீரியா பரவுற ஒரு இடத்துல இருக்கிற ஆக்களுக்கு கனகாலம் ஆறாத பொண்ணு இருந்தால், நாங்கள் கனகாலம் மாறையில்லைன்னு சொன்னால் கட்டாயம் அதை டாக்டர் கடை காட்டி ஒரு ஸ்வப்பண்டு எடுக்கிறது நல்லது. ஸ்வப்பண்டு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பஞ்சில அந்த புண்ண சாடியாக தேய்ச்சி எடுத்து அதை லேபுக்கு அனுப்பி அதுல டிப்தீரியா இருக்கும்னு
1: பாப்பினேன்.
0: சின்ன விஷயம், ஆனால் அதை செய்வதன் மூலம் பாதுகாக்கலாம்.
1: ஆனா அப்படியான ஒரு இந்த தோல் டிப்தீரியா வருவது தொண்டையை பாதிக்காது அப்படி சொல்லுகிறது, அது ஒரு வித்தியாசம்.
0: அப்படி இல்ல, அப்படி அதுதான் பிரச்சனை. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வார ஒருவருக்கு அவர் இன்னொருவருக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனா மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. அது வரலாம், அதுதான் பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வாரவருக்கு தோல் வராதுன்னு சொல்ல இயலாது. என்னன்னு சொன்னால் மிகவும் சிறிய விதத்துல வரலாம். என்றபடியால் நாங்கள் சான்ஸ் குழந்தை பிள்ளைல சான்ஸ் எடுக்க இயலாது. அப்ப கட்டாயம் கொண்டே காட்ட வேணும். மற்றது எங்கட WHO டேட்டா மற்றது ஆஸ்திரேலியன் டேட்டாவின் படி தடுப்பூசிகள் எடுத்திருந்தால் அல்லது வயசு போனாக்கள் பூஸ்டர் எடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப கூட்டமா வாழ்ற மக்கள்கிட்ட தான் இது கூட வாரது. இப்ப இப்ப பரவிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய பூர்வக்குடிகள், அபரிஜினல் பூர்வக்குடிகள் தான் கூட பரவிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அவை எல்லாரும் மிகவும் நெருக்கமாக கூட்டமாக கூட்ட நெரிசலுடத்துல வாழைக்குள்ள அந்த அந்த அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நிறைய நோய் பரவல்களுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப இன்னும் ஒரு விஷயமும் சொல்றேன் என்னென்று சொல்லி சொன்னால், இப்ப எங்கட நாட்டில் இப்ப நாங்கள் ஆஸ்திரேலியாவில நாங்கள் ஒரு மிக சிறந்த இம்யூனைசேஷன் அதாவது தடுப்பூசி முறைய வச்சிருக்கிறோம். அப்ப குழந்தை பருவத்துல குழந்தை பிறந்த காலத்துல இருந்து ஆறு ஊசி போடுறோம். பிறந்த 2 மாசத்துல 4 மாசத்துல 6 மாசத்துல 18 மாசத்துல 4 வயசுல போடுறோம்.
1: இது டிப்தீரியாவுக்கா?
0: டிப்தீரியாவுக்கு மட்டுமே. என்னடா வெவ்வேறு இதுக்கு போறோம், டிப்தீரியாவுக்கு இந்த அவ்வளவுக்கு போட்டுருக்கோம். அத பிறகு அடலசன் பீரியட்ல 12-க்கும் 13-க்கும் இடையில கிட்டத்தட்ட 7ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்துல ஒருக்கா போடுறோம் ஸ்கூல் வச்சு. அப்ப அது அவைய பிறகு அடல்ட் லைஃப் எல்லாத்துக்கும் கொண்டு போகும் இந்த விதமான பிரச்சனையும் இல்லாம. அடல்ட்ட பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு பிறகு இப்ப அவைக்கு ஒரு டயபிட்டிஸ் வந்து அல்லது அவைக்கு கூட வேற வேற நோய்கள் இருக்கிற மாதிரி குரோனிக் டிசீசஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் 10 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஊசியை போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் நாங்கள். இப்ப நோய் சட்டியான நிறைய ஹை ரிஸ்கான ஆக்களுக்கு ஹை ரிஸ்க் ஏரியாவில வேலை செய்யற அப்டிஜன் ஆக்களுக்கு சிலவழில அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் போடுறதுக்கு சொல்றது. இப்ப இப்ப இதுல அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப ரெஃப்யூஜிஸாக அல்லது நாங்கள் இப்ப ஸ்ரீலங்காவில டிப்தீரியா எங்கட இந்த சின்ன எங்கட இம்யூனைசேஷன் இதுல ப்ரோக்ராம்ல இருக்குது. இலங்கையில இந்தியாலயும் இருக்குன்னுதான் நம்புறேன் நான். அப்ப நீங்க இலங்கைக்கு நீங்க ஒரு குடும்பமாக இங்க வந்து அங்கிட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்க உங்களோட டாக்டர்கிட்ட போகல உங்களோட டாக்டர்ன்ற ரெக்கார்ட் அதுகள உங்களோட ஸ்ரீலங்கன் டாக்டர்ஸ் ரெக்கார்ட் அல்லது இந்தியாவில இருக்கிற டாக்டர்ஸ் ரெக்கார்ட்ஸ் கொண்டிருந்தீங்க என்றால் அதுல பார்த்து கச்சப் இம்யூனைசேஷன் என்று இருக்குது. போடுபடாது எங்கட ஆஸ்திரேலியன் சிஸ்டத்தின் படி இல்லாமல் இருந்தால் நாங்கள் கச்சப் இம்யூனைசேஷனை போட்டால் அதால நாங்கள் பாதுகாக்கலாம். அது அநேகமான ஆக்கள் செய்யறது குறைவு, ஆனால் கட்டாயம் செய்ய வேணும்.
1: சரி, இப்பொழுது இது ஒரு பாக்டீரியாவாக இருப்பதால் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் உபயோகிக்கப்படுகின்றதா, அதனால் நன்மைகள் இருக்கின்றதா?
0: பாக்டீரியா என்ற படியால் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்றது ஆன்டி என்றது பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. இப்ப ஆன்டி வைரல் மாதிரி ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியா நிச்சயமாக பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக் பாவிப்பம் பாய்ப்பு. அப்ப அதை விட இப்ப சிலவழில அவை கூட கடுமையாக இருந்தால் சில இடங்கள்ல ஆன்டி டாக்சின்ஸும் பாவிக்கிறது. என்னன்னு சொன்னால் அவன் டாக்சின் லெவல குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா கண்டாக்ட் ட்ரேசிங். என்னென்னு சொன்னா இப்ப ஒரு ஆள் ஒரு இடத்துல இதெல்லாம் நாங்கள் சொல்றது நோட்டிஃபயபிள் டிசீசஸ் சொல்லி இப்ப அவ கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கப்படும். நாங்கள் கண்டாக்ட் ட்ரேசிங் பிடிச்சு யாராருக்கெல்லாம் இது போயிருக்கும் என்று கண்டுபிடிச்சு அதுக்குன்னு தான் பப்ளிக் ஹெல்த் ஆபீசர்ஸ் இருக்கீங்க. அவ கண்டுபிடிச்சு நாங்கள் அவை எல்லாருக்கும் ட்ரீட் பண்ண வேணும், இல்லாடியில் அது கட்டுப்படுத்த இல்லாம போயிடும். மற்றது இன்னமொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் வில்லியம்ஸ் நம்ம செல்ல மறந்து போனேன், காலப்போக்கில இம்யூனிட்டி இப்ப நாங்கள் சின்ன வயசுலயே 6 இன்ஜெக்ஷன் கொடுத்தா கூட காலப்போக்கில அதுல வீரியம் குறையும். அப்ப அதாலதான் 50 வயசுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை செய்ய வேணும். ஆபத்தான பகுதிகளில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்ப ஆரோக்கிய பணியாளர்கள் இருக்கின்றதான இந்த அவுட்ரீச் கிளினிக்கு போற நர்சஸ் அல்லது அவைக்கும் அவர் ரிஸ்க் கூடினார்கள். மற்றது கர்ப்பிணி பெண்கள் அவை எல்லாரும் கவனமா இருக்கணும். அதுதான் நாங்கள் இப்ப பிரெக்னண்டா இருக்கேக்கல நாங்கள் இந்த இது கொடுக்கறோம் நாங்கள் ஒவ்வொரு முறை. அப்ப இது கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றது நிச்சயமாக ஆஸ்திரேலியாவில இப்ப நடந்து வர அவுட் பிரேக் இருக்குதானே, இதோட முக்கிய நிறைய பெரிய ஒரு பாடம். ஊசி தடுப்பூசி எடுக்காம இந்த ஆஸ்திரேலியாவில வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய இலங்கை இந்திய நண்பர்கள் எல்லாரும் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கச்சப் இம்யூனைசேஷன் பேருங்க முதல் செய்திருக்கிறீங்களோ இல்லாட்டி கட்டாயம் செய்யுங்க. இதுக்கு டிப்தீரியாவுக்கும் மட்டும் இல்ல, நாங்கள் நிறைய விஷயங்களா பாதுகாக்கலாம். என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃப்ளூ டைம்ல நிறைய வித்தியாசமான வருத்தங்கள் வாரது, கட்டாயம் செய்ய வேணும்.
1: சரி, இப்பொழுது ஒரு பொதுவான விடயத்தை பற்றி கதைக்கலாம் நினைக்கின்றேன். அதாவது 2019 வந்த கோவிட் நோய் வந்து ஒரு உலகத்தை ஆட்டி படைத்தது. அதே போல் அண்மை காலங்களில் இந்த டிப்தீரியா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இது 1926 தான் கடைசியாக வந்திருந்தது என்று மீண்டும் இது இங்கே தொற்றல் ஆரம்பித்திருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் இந்த 21st century இவ்வாறான நோய்கள் கூடுதலாக பரவுகின்றதா என்று உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கின்றதா? அதாவது
0: என்னென்று சொல்லி சொன்னால் இலுமினாட்டி டெக்னிக் சொல்லி ஒவ்வொரு விதமான ஆக்கள் ஒவ்வொரு விதமாக கதைக்கிறவங்க. உண்மையாக நீங்கள் இப்ப ஒரு ஒரு விஷயத்தை பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் ரெண்டு மூன்று விஷயங்கள் நீங்க வடிவா செய்யலாம். சனத்தொகை பெருகி கொண்டுதான் இருக்குது. சனத்தொகை பெருகுது என்று சொல்லி அவைக்கு அதற்குரிய தேவைகள் பெருகி கொண்டுதான் இருக்குது. தேவைகள் பெருகிக்குள்ள என்ன சொன்னா ஒரு ஆளுக்கு நோய் இருக்கும் என்று சொல்லி சொன்னா கணக்கு விஷயங்கள் இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க செய்யறதன் மூலமே நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்ப ஒரு ஒரு ஜிபி சர்ஜரிக்கு போறீங்க, ஒரு ஒரு அதுல நோயாளர் இல்லாம வந்து வெயிட்டிங் ரூம்ல இருக்கீங்க. அப்ப ஒருத்தர் இருமுறை ரெண்டு வையுங்க, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது அல்லது மாஸ்க் கொண்ட போட்டு கொண்டிருக்கிறதன் மூலம் உங்களை பாதுகாக்கலாம். இந்த இந்த கோவிட் ஈராவில இதுதான் எனக்கு ஆக நிறைய கவலையா இருந்தது. படிச்ச சனம் கூட கோவிட் ஈராவில கோவிட் பரதம் வந்திருக்கீங்களா? கோவிட் பரதம் ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு பரவாயில்ல தெரிஞ்சும் அந்த கோவிட் பரதத்தோட வந்து ஜிபி சர்ஜரிக்கு வருவின. எங்களுடைய ஆக்களே கணக்கு பேர் அத ஆக்களுக்கு மனசுக்கு வரைக்கலாம். என்ன எதிர்பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் கோவிட் என்று சொல்லி சொன்னால் வந்தால் ரிசப்ஷனுக்கு சொன்னீங்கள் சொன்னா அவைய நாங்கள் ஒரு ஒரு வேற செப்பரேட் இடத்துல வச்சிருப்போம். வைத்தியர் வந்து பார்ப்பார், ஆனா செப்பரேட் இடத்துல வந்து பார்ப்போம். அத ரிசப்ஷன் ஆக்களுக்கு சொல்லாம சும்மா இருமலன்னு சொல்லிவிட்டு வரைக்கல அவ இங்க வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அவ எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்லி சொன்னால் அவன் கட்டாயம் சொல்லுவீன் எதிர்பார்க்கறது. கணக்க நோயாளர்கள் கோவிட் பரதத்தோட வந்து வெயிட்டிங் ரூம்ல மெட்ட பேஷன்ஸோட பக்கத்துல இருக்கிறத பார்த்து நிறைய மனம் வெதும்பி இருக்கணும். ஏனென்றால் எங்களுக்கு சமுதாய கடமை இருக்குது. எனக்கு வருத்தம் வந்தால் நான் நிச்சயமாக அதை மெட்டைக்கு பரப்புறதுண்டு இல்ல, அதை தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் அதை வருத்தம் இருக்குன்னு சொன்னால்தான் நாங்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்து வைத்தியர் நாங்கள் வந்து மெட்டவியோட இருக்கீங்கள நாங்கள் மெட்டவிக்கு பரப்புறோம். இது நடந்திருக்குது, கணக்கத்தர நடந்திருக்குது. நான் நிறைய இடங்கள்ல எங்கடையாக்கள் மட்டுமில்ல கணக்க பேர் செய்திருக்கேன், ஆனால் பப்ளிக்காக நான் அது கணக்க இடங்கள்ல சொல்லி இருக்கிறேன், அறிவுரை கொடுத்திருக்கிறேன்.
1: சரி, நன்றி நன்றி. இப்பொழுது இந்த திப்ரிய நோயை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், சில சில பகுதிகளில் தான் தற்பொழுது பரவி கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவிலே நாடு பூராக இது பரவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? ஆனால் இதை அரசு தற்பொழுது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றதா என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நிச்சயமாக நாங்கள் இதே நேரம் அது மெட்ட பக்கத்தையும் பார்க்கணும். என்னன்னு சொன்னா கோவிட் உலகம் முழுக்களையும் ஆட்டி படைச்சு எத்தனையோ மில்லியன் பீப்புள் செத்த பொழுது கூட நாங்கள் இங்க எங்களுடைய வைத்திய துறை மற்றது எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் எல்லாம் இரவு பகலாக வேலை செய்து அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்தவன். மற்றது தடுப்பூசி இல்லாதாக்கள் இம்யூனிட்டி குறைஞ்சாக்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைஞ்சாக்களுக்கு தான் இது பெரிதாக தாக்குது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு தரம் இந்த எங்கட நாட்டில இந்த குடிமக்கள் ஒவ்வொரு தரம் நாங்கள் இதை யோசிச்சு நாங்கள் எங்களுக்கு இப்ப இம்யூனிட்டி குறைஞ்சது குழந்தை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவைக்கு இம்யூனிட்டி குறைவு. கற்பிணி பெண்கள் என்றா இம்யூனிட்டி குறைவு. வயசு போனவ வருத்தங்களோட இருக்கிறவ டயபிட்டிஸ் என்று சொல்லி சொல்லிக்கல நாங்கள் இடத்துக்கு போகைக்குள்ள நாங்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு போறதாலேயோ அல்லது கைகால்களை வடிவாக சுத்தம் செய்யறதாலேயோ போயிட்டு வெளியில போயிட்டு வந்து சுத்தம் செய்யறதாலேயோ அல்லது ஒரு வருத்தம் உள்ள ஆளோட பழகினம் என்று சொல்லி சொன்னால் அல்லது எங்களுக்கு ஒரு இருமல் வந்தா உடனடியாக செக் பண்ணி அதை அறிஞ்சு கொள்றதாலேயோ நாங்கள் மெட்டாக்களுக்கு வராம தடுக்கலாம். அப்படி தடுக்கிறதன் மூலம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு எங்களுக்கு மட்டும் உதவி செய்ய நாங்கள் எங்கட நாட்டுக்கும் உதவி செய்யறோம். என்ன பரம்பல இந்த வருத்தம் ஒரு லெவலுக்கு பிறகு டூ மச் ஆக பரவும், அதை தடுக்க வேண்டும். நாங்கள் முந்தி செய்திருக்கிறோம் இப்பவும் செய்யலாம். இது ஒரு இப்ப நான் இப்ப சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சிறு திரும்பும் பல்லுக்கு உதவும் சொல்றது தானே. இப்ப நாங்கள் அதை மறக்காமல் சில நேரங்களில் நாங்கள் மறந்து போயிடும் வேணுமென்று செய்யறேன்னு சொல்ல இல்லை. இப்ப ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அல்லது ஒரு ஒரு போஸ்ட் ஆபீஸுக்கு போறோம் போயிருக்க நிறைய பேர் இருக்கே ஒரு ஆள் இருமினால் அல்லது எங்களுக்கு இருமல் இருந்தால் வேற மாதிரி சொல்லுவாங்க எங்களுக்கு இருமல் இருந்தால் நாங்கள் ஒரு மாஸ்க் போட்டு கொண்டு போறதன் மூலம் மற்றவைக்கு இந்த வருத்தம் பெறாம தடுக்கலாம். இதை சொல்றது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றது. எனக்கு ஒரு வருத்தம் இருந்தால் நான் மாஸ்க போடுறேன்னு போறது மற்றவைக்கு பரவாம தடுக்கலாம்ன்றது ஒரு சின்ன விஷயம் செய்ய வேணும் நாங்கள் எல்லாரும்.
1: நன்றி வைத்தியர் திருக்குமரன் அவர்களே. அதாவது நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது இந்த டிப்டீரியாவினால் ஒரு டாக்ஸின்ஸ், அதாவது ஒரு நச்சுத்தன்மை ஏற்படலாம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களை.
0: ஒவ்வொரு பாக்டீரியாவும் எங்கட உடம்புக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு விதமா தாக்குறது. இந்த டிப்டீரியா கொரோனி பாக்டீரியம் டிப்டீரியா என்னென்று சொல்லி சொன்னால் எங்கட மனித உடம்புக்குள்ள அவற்றை தாக்கத்தால ஒரு டாக்ஸின்ஸ் உருவாகுது. இப்ப அந்த டாக்ஸின் உருவாகிற அந்த காலத்துக்கு முன்ன, அதாவது நாங்கள் அதுக்கு முன்ன கண்டுபிடிச்சு நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கலா ட்ரீட் பண்றது நல்லது. அது சில வேளையில அந்த டாக்ஸின்ஸ் இதயத்தை தாக்கலாம், அதால மயோகார்டைட்டிஸ் அல்லது இதயம் சம்பந்தமான வருத்தங்கள் வரலாம். சில வேளை நரம்புகளை தாக்கலாம். அப்ப அப்படிப்பட்டாக்களுக்கு தான் வருத்தம் கூடுதலாக. சில வேளை சொல்லுவினதானே பிள்ளைகள் போய் கொஞ்சம் பிள்ளை மூச்செடுக்க கஷ்டமா போய் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கீங்க சொல்லி, அது என்னன்னு சொல்லி சொன்னால மூச்செடுக்க கஷ்டமா போய் சில வேளை நாங்கள் அந்த பிள்ளைக்கு செயற்கையான சுவாச முறைகளை கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் வரலாம். அப்ப அந்த அப்படி ஒரு சீரியஸான கண்டிஷன் வரையில நாங்கள் ஆன்டி டாக்ஸின்ஸையும் பாவிச்சு டாக்ஸினை நியூட்ரலைஸ் பண்ண தண்டிக்கிறோம் நாங்கள். அது என்ன சொன்னா ஆன்டிபயோட்டிக்கு, அது என்ன சொன்னால் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற அதே நேரத்தில் அதையும் செய்ய வேணும் சொன்னா அது வர்த்தம் கூடினாக்கள்.
1: மற்றது இந்த டிப்டீரியா நோய்க்கு எதிரான அந்த வேக்சின் தடுப்பூசிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அந்த தடுப்பூசிய பொறுத்த வரைக்கும் என்னென்று சொல்லிச்சுனா எல்லாருக்கும் வேக்சின் என்று சொல்லிச்சுனால தடுப்பூசினா பயம். இது நீங்கள் பயப்பட வேண்டியதுல எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த ஊசி சரியான சின்ன ஊசி கொஞ்சம் மருந்து தான், 0.5 ml தான் போகும். அது என்னென்று சொல்லிச்சுனால் அது நாங்கள் வழக்கமாக யூஸ் பண்ற நாங்கள் ஒரு ட்ரிபிள் வேக்சின் தான் யூஸ் பண்றாங்க, டிபிடி என்று சொல்லி. அது மூன்று டிப்டீரியா பெர்டூசிஸ் டெட்டனஸ் டாக்ஸைன் மூன்றையும் காவ பண்ணி தான் கொடுக்குறாங்க இங்க ஆஸ்திரேலியாவில். மற்றது இன்னும் ஒரு அது பெரிய பிரச்சனை இல்லை, அது கணக்க நிறைய நன்மைகள் இருக்கு. முக்கியமாக நான் யோசிச்சுனான்னு சொல்ல என்ன மாதிரி என்று சொன்னால், இப்ப ஊசி போட்டால் சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படி இப்படி கதைச்சால் அப்படி யோசிச்சால் இந்த கொமன் சைட் எஃபெக்ட்ஸா இப்ப கொமன் யோசிச்சோம்னு சொன்னா அந்த இன்ஜெக்ஷன் சைட்ல சில ஆக்களுக்கு கொஞ்சம் பெயின் ரெட்னஸ் இருக்கும், சின்ன ப்ரூசஸ் அல்லது இருக்கலாம் ஒரு 1 or 2 weeks. இப்ப எந்த ஒரு ஊசியை போட்டாலும் சில வேளையில எந்த வேக்சினை போட்டாலும் ஒரு மைல்ட் ஃபீவர் அல்லது ஒரு ஃபேட்டிக் ஹெடேக் நோசியா இருக்கலாம். சில ஆக்களுக்கு ஒரு நாளைக்கு டயரியா மாதிரி இருக்கும், ஒரு உடம்பு வாக பொறுத்தது. மற்றும்படி பெருசாக ஒண்ணும் இது இது பிறந்து குழந்தை பிறந்து 2 மாசம் 4 மாசம் 6 மாசத்துல போடேக்குள்ள பிறகு அவராவது ஆஸ்திரேலியன் குழந்தைகளுக்கும் போடேக்குள்ள யாராவது சரியான ரேர் பெரிய பிரச்சனைகள் வாரது. ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்க போடுறோம் இங்க ரெண்டபடியா பயப்படாம போடலாம். இந்த ஊசியை பயப்படாம போடலாம் என்றா குழந்தைகள் எல்லாருக்கும் போடுறபடியா.
1: மற்றது நீங்கள் ஒரு ஜிபி என்ற முறையில டிப்தீரியா நோய்வாய்ப்பட்டவர்களை சிகிச்சை செய்திருக்கிறீர்களா உங்களுடைய அனுபவத்தை?
0: அப்படி இல்ல, நான் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கண்டுபிடிச்சிருக்கேன் என்று சொல்லி சொன்னால் இப்ப சில வேலையில சில வேலை வேக்சின் போடுறதுக்கு பெருவின பிள்ளைகள். அப்ப வேக்சின் போடுறது வர்றது முன்னும் நாங்கள் ஒரு பார்க்க வேணும் அவைக்கு அண்டைக்கு அவ சுகமா இருக்கினியாண்டு கிட்டத்தட்ட அவை ஒரு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட வந்துச்சுன்னா அந்த நேரம் நான் வேக்சினை போட்டேன் அவைக்கு வருத்தம் கூடிச்சுன்னு சொன்னா அது பழைய வருத்தத்தால வந்ததோ இல்லது இந்த ஊசி போட்டதால வந்ததோன்னு தெரியாது
1: இல்லையா.
0: அப்ப நாங்கள் ஒரு சாதாரணமாக எல்லா ஜிபிஸும் என்ன செய்யறாங்கல்ல சொன்னா வேக்சின் போட முன்னா பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்குதா மற்றது சுவாச தொகுதிய எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து ஒன்றும் ஒரு கிழமைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லைன்றா தான் அந்த ஊசியை போடுவோம். அப்படி அப்படி வரும் பொழுது 1-2 பிள்ளைகளுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி கண்டுபிடிச்சு அவைய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கோம். அதுல ஒரு பிள்ளை டிப்தீரியாக இப்ப இல்லை, நான் சொல்றது ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முன்னம் ஒரு பிள்ளைக்கு டிப்தீரியாவும் கண்டுபிடிச்சு நாங்கள் ஃபார்ச்சுனேட்லி பேபி வாஸ் சேஃப்ட் நல்ல ஒன்றும் நடக்கல வல்ல நோய் கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: மற்றது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த முக்கியமாக இந்த டிப்தீரியா நோய் தற்பொழுது இந்த ஆதிவாசி மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் தான் கூடுதலாக காணப்படுகின்றது என்று, அதாவது நிச்சயமாக அவ அந்த பகுதிகளிலே வசதி குறைவாக இருப்பதாலும் சிலர் இந்த தடுப்பூசிகளை பெறுவதற்கு பின் தாங்குவதாலும் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா, அல்லது அரசு கூடிய கவனம் எடுக்கவில்லை?
0: இல்லை இல்லை, இதுல அரசு இதுல எந்த ஒரு அரசாங்கத்தையும் தப்பு சொல்றதில்லை. இதன் என்னென்று சொல்லி சொன்னால், நான் நான் நிச்சயமாக நான் ஒரு விஷயத்த வடிவா நம்புறேன். எங்கிட்ட ஒரு கைவிரல அரசாங்கத்தை நோக்கி நீட்டி பிளவிட்டீங்களு சொல்லியிருக்க, மூன்று விரல் உங்களை பாக்குது. அப்போ அந்த பிரின்சிபல நான் யோசிக்கிறேன். அப்போ ஒரு கைவிரல் கூட சுட்டு விரலை அரசாங்கத்தை நோக்கி நீட்டி நீ பிளவிட்டான்னு சொல்லிக்கல, மிச்சம் மூன்று விரலும் உங்களை நோக்குது. அப்ப நான் எப்பவும் நான் சரியா நடந்து கொண்டுதான் என்னுடைய அரசாங்கத்தை பிள்ளை என்று சொல்லி சொல்ல வேணும். அரசாங்கங்கள் எல்லாம் தங்களுக்குரிய முடிஞ்ச மட்டும் சரியாத்தான் செய்யின. நான் என்ன மாதிரி பாக்குறேன் என்று சொல்லி சொன்னால், கணக்க மக்கள், ஆதிவாசி மக்கள் மட்டும் இல்ல, கணக்க மக்கள் என்னென்று சொல்லி சொன்னால், இம்யூனைசேஷன்ஸ் அது அத சில மக்கள் அது ஒரு புள்ளியான விஷயம் மாதிரி, இம்யூனைசேஷன் என்னுடைய புள்ளியில் இம்யூனைசேஷன் எடுக்கிறே இல்லைன்னு சொல்லி எனக்கு நான் அறிய, இங்கே ஒரு குழந்தையோண்டு இன்ஃபெக்ஷன்ல வந்து பார்த்தால் அவ இம்யூனைசேஷன் விதம் எடுக்கல, மெனிஞ்சாயிட்டு கடைசியாக அந்த பிள்ளைய காப்பாத்தி வைக்க முடியல, ஆஸ்பத்திரியை போய் காப்பாத்தி வைக்க முடியல. அது நான் இன்வால்வ் பண்ணல, இன்னும் ஒரு ஜிபி இன்வால்வ் பண்ணப்பட்டவர். ஆனால் சரியான கவலையா இருந்தது அந்த குழந்தைய இழந்து அந்த தாய் கதறின கதறல. அப்ப என்னென்று சொல்லி சொன்னால், இம்யூனைசேஷன்ன்றது whether we like it or not, it is important. நாங்கள் கட்டாயம் அதை யூஸ் பண்ண வேணும். ஆதிவாசி ஆதி மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்று சொல்லி அவைக்கு அடிப்படை சுகாதார அறிவு இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு நீங்க கேட்கலாம், அதை அரசாங்கம் கொடுத்துருக்கத்தானே வேணும். ஒவ்வொரு இடத்துலயும் செய்து கொண்டுதான் இருக்கினேன், ஒவ்வொரு இடத்துலயும் செய்து கொண்டு, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அபரிஜினல் ஆக்களை பொறுத்த வரைக்கும் அபரிஜினல் ஹெல்த் ஆபீசர்ஸ் இருக்கின, அவுட்ரீச் கிளினிக்ஸ் இருக்குது. அப்படி இருந்தும் இப்ப ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை பாருங்க. முந்தி ஒரு க்ளோசிங் த கேப் சொல்லி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு எங்களுக்கு. அதாவது என்னன்னு சொன்னா, முந்தைய ஆதிவாசிகளுடைய அபரிஜினல் மக்களுடைய வயது இல்லை, அதாவது அவரேஜாக உயிர் வாழ்ற வயது இல்லை 40 வயசு. சாதாரணமாக ஒரு ஆஸ்திரேலியர் 80 வயசு மட்டும் வாழைக்க, அபரிஜினல் மக்கள வாழ்ற வயதுண்ட இது 40 வயசு. அந்த க்ளோசிங் த கேப் கொண்டு வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை செய்து அவைக்கு மருந்துகளை இலவசமாக கொடுத்து அந்த 40 வயசை இப்ப 64 வயசா மாத்திட்டேன். இந்த 10 வருஷத்துக்குள்ள இப்பவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எல்லா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த இது சரியான என்ன அவையினுடைய அந்த வாழ்ற காலத்தை கூட்டணும் என்று சொல்லி நாங்கள் நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மக்களும் சேர்ந்து எங்களோட போராடும். இது எங்களோட தனிப்பட்ட ஒரு அரசாங்கமோ அல்ல, தனிப்பட்ட வைத்தியர்களோ, தனிப்பட்ட சுகாதாரத்துறையோ அப்படி என்று இல்லை. எல்லாரும் சேர்ந்துதான் எங்களோட நாட்டை நாங்கள் முன்னேற்ற வேணும். அதுக்கு அறிவு வேணும், அதாவது ஹெல்த் லிட்ரஸி என்று சொல்றது, அதாவது எங்களுடைய மருத்துவம் சம்பந்தமான அறிவு வேணும். இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து கதைப்போம் வெவ்வேறு விஷயங்கள். ஏன்னா என்னுடைய நோக்கம் இங்கே உங்களோட ரேடியோவில் கதை கேட்கல, ஹெல்த் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நாங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், எங்களுடைய மக்களை இன்னும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். என்ன?
1: ஆமாம் மேம், நன்றி வைத்தியர் திருக்குமரன் அவர்களே, அருமையான தகவல்களை தந்திருந்தீர்கள். வருகின்ற காலங்களிலே நிச்சயமாக இப்பொழுது சர்வதேச ரீதியாக பேசப்பட வருகின்ற ஒரு நோய் எபோலா என்கின்ற நோய் இந்த ஆப்பிரிக்கா நாட்டிலே மிகவும் வேகமாக பரவி வருவதாக செய்திகள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றன. நாளாந்தம் அந்த எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. அதை பற்றியும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கூட அறிந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். நன்றி
0: நன்றி நன்றி வில்லியம்ஸ். நானும் வார என்ன சொன்ன அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இபோலாவை பற்றி கலைக்கிறதுக்கு. பாபம், நாங்கள் அடுத்த முறை சந்திப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: வணக்கம், வெல்கம் பேக் டு QFR 700+ சீரிஸ். வெள்ளிக்கிழமை காத்திருந்தீங்களா? நான் தான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சனிக்கிழமை கரெக்டாக வந்துட்டேனே. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு சந்தேகம் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தீர்க்கறதுக்கு சண்டை போட்டும் தீர்த்துக்கலாம், சங்கீதமாகவும் தீர்த்துக்கலாம். இது ரெண்டாவது வகை. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா. கதை தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சுருக்கமா, ரெண்டு சாவித்ரி அம்மா, அவங்க ரெண்டு பேரும் இடம் மாறிடுவாங்க, அவங்க நல்லா வரைவாங்க, இவங்களுக்கு வரைய தெரியாது, அவங்க தான் இவங்களும் நினச்சி வரேன்னு சொன்னால் வரைஞ்சால் ரொம்ப அந்த சித்திரமே ரொம்ப பேடாக இருக்கும். என்ன இப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன்னு நேராக கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு பாட்டில் கேட்குறாரு ஜெமினி சார். வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா. ஆனா சாவித்ரி அம்மாவோட கதாபாத்திரத்தை கவியரசர் டெபிக் பண்றாரு பாருங்க, அதுதான் இந்த பாட்டுடைய ஹைலைட். அந்த பதில் அவங்க சொல்றது, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, எனக்கு எதுக்கு வரையணும், உங்களை கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, நான் இந்த குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, நான் அடுத்த கேள்வி.

கேட்கறேன். காதல் கொண்ட பெண்ணை இங்கு காணுமே கண்ணா, கட்டி அவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா அப்படி நீ சொல்லலாமா? அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தாயா? அன்னைக்கு நீ என்ன கண்ணை மூடிட்டா இருந்தா என்ன பார்த்து தானே தாலி கட்டின? நான் தான் அது அப்படிங்கறது அப்படியே நைஸா சொல்லுவாங்க. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. இதுக்கு எப்படி வேணா பதில் சொல்லியிருக்கலாம், எப்படி பதில் சொல்லிருந்தாலும் சிக்கலா இருக்கும். ஆனா அவங்க அவ்வளவு அழகா அதுக்கு சாவித்ரி அம்மா பதில் சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு கவியரசர். நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா? இப்ப ரொம்ப லேட் ஆச்சு, இட்ஸ் டூ லேட். ஏன்னா ஆல்ரெடி குழந்தையே பிறந்தாச்சு. சரி, கடைசி சரணத்துக்கு வருவோம், இங்க சமாதானம் பண்ணியே ஆகணும். இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் கண்ணா. அந்த பெண்ணுக்கு அது வரைக்கும் இருந்த அந்த ஒரு சின்ன ஊடல் கோபம் கூட மறைஞ்சி போய் சாவித்ரி அம்மாவோட ஒரிஜினல் பணிவான கேரக்டர் வெளியே வருது. என்னது, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள்தான் கூறடா கண்ணா அப்படின்னு பாடுறாங்க. அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் கணவனுக்கு வேற கேள்வி கேட்க மனசு வருமா? வராது. இந்த வரியை பாடத்துக்கு அப்புறம் திருப்பி வளர்ந்த கலைன்னு பாடினா அந்த சண்டை மறுபடியும் ஆரம்பிக்கிறது ஆகும் இல்லையா? அது அங்கேயே விட்டுடுவார் மெல்லிசை மன்னர்கள். விட்டுட்டு கூறடா கண்ணா தந்தல்ல அப்படியே மியூசிக்க வாசிச்சு அந்த குழந்தை உட்காந்துருக்கும், அந்த குழந்தைய கூப்பிட்டு போறாங்க. குழையவாரு பிபிஎஸ் சார் அது கேள்வி கேட்கறதுல ஒரு பாங்கு, ஓ நடா கண்ணா, ஐயோ அந்த அந்த ஒரு இருக்கே அந்த கேள்வி கேட்கிற அழகு. இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, கேட்கும் போதே கோபமா, உங்க மேலேயா, எப்படிங்க வரும் கோபம், அப்படி இருக்கும் அந்த குரல். ஒவ்வொரு இடத்துலயும் சுஷிலம்மா அந்த பாவத்தை மாத்திக்கிட்டே வருவாங்க. குடும்ப கலை போ, அந்த இடத்துல ஒரு சங்கதி போடுவாங்க பாருங்க, சான்ஸே இல்லை. கடைசியா சமாதானம் இல்லையா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா அப்படி பாடுவாங்க பார்க்கணும். அந்த இடத்துல அந்த சரணாகதி, அந்த நீ தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கறத குரல்ல சொல்லணும்ல, அது சுஷிலம்மாவோட குரல்ல கேட்கும். காட்சியும் இசையும் கவிதையும் எல்லாம் சேர்ந்து ஒரு காவிய படைப்பை ஒரு பாட்டுக்குள்ள வைக்க முடியும்னா அதை செய்த மா மேதைகள் தான் நாம கொண்டாடிட்டு இருக்க இந்த கியோஃபார்ல பாக்குற மேதைகள். நான் சொன்ன அந்த ரெண்டு பாவமும் வரணுமே, அந்த கம்பேஷனும் வரணும், அதே சமயம் கான்பிடன்ஸும் வரணும். அந்த பிபிஎஸ் ஐயாவுடையது அது அப்படியே முக்குந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதோட கை ஒரு ஆக்ஷன் இருக்கே அவருக்கு, அப்படி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். அதை வாங்கி வாங்கி பாடி எங்க தெளிவா பாடணும், எங்க சங்கதி போடணும், எங்க சரணாகதியா பாடணும்னு அப்படியே நம்ம சுப்ரியா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அழகா இருக்கும்ல அந்த ஃப்ளூட்டு, அதை நம்ம செல்வா வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கும். அட்டகாசமான ரிதம் பேட்டர்ன். ஒரு பக்கம் வெங்கட் தபலால அவருடைய மகன் ஸ்ரீஹரி சங்கர் டோலக்லன் ரெண்டு பேரும் அவ்வளோ பிரமாதமா வாசிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷாம் பெஞ்சமின் இந்த ஒரு மேண்ட்ரின் பேஞ்சோ ஒரு காம்போல ஒரு டோன் இருக்கு, அந்த டோன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூட்டோட எப்பவுமே வந்து ஒரு கிளாரினட் ஒரு ஷனாயும் சேர்ந்தே கேட்கும். அப்படி ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜிங் பண்ணி இந்த பாட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாரு. அவ்வளவு அருமையா பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த பாட்டை சிவா எடிட் பண்றாரு. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கண்டிப்பா கேட்டா கிறங்கிக்கிட்டே இருப்பீங்க.

0: ஆஹா, இந்த மாதிரி இந்த கேள்வி பதில் பாட்டெல்லாம் இந்த ரெண்டு இந்த டியூன் அந்த டியூனுக்கு ஒரு ஆன்சர் டியூன், இது மட்டும் எண்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபினைட் மாம போய்கிட்டே இருக்கலாம். அவர் இன்னும் ஒரு 10 கேள்வி கேட்கலாம், இவங்க இன்னும் ஒரு 10 பதில் சொல்லலாம். நம்மளும் கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருப்போம். ஏன்னா இந்த டியூன் அவ்வளவு அவ்வளவு சாஃப்டாக, அவ்வளவு அழகாக நம்ம காதுக்குள்ளே போய் உட்கார்ற ஒரு டியூன். அதான் சொன்னானே, மாமேதைகளோட கிரியேஷன் ஒன்றும் கொஸ்டினே கிடையாது, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் இந்த மாதிரி பாடல்கள் மட்டும் இல்லை, உங்கள் மனசை கவர்ந்த எல்லா மாதிரியான பாடல்களும் உங்களுக்கு தெரியும். கியோஃபாரில் இது வரைக்கும் நம்ம யாரையெல்லாம் கொண்டாடி இருக்கோமோ அத்தனை பேருடைய கொண்டாட்டத்தையும் மதுரைக்கு நாங்கள் கொண்டு வரோம் மார்ச் 15 தேதி. நீங்கள் எல்லாம் மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை சுற்றி திருச்சி தேனி கம்மம் இங்கெல்லாம் இருக்குல்ல, எல்லா ஊர்லேருந்தும் கிளம்பி திரளாக வாங்க. மதுரையில் மார்ச் 15 தேதி லக்ஷ்மி சுந்தரம் ஹாலில் எங்களுடைய கியூஎஃப்ஆர் லைவ், பிரம்மாண்டமான எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா, 30க்கும் மேற்பட்ட மியூசிஷியன்ஸ், கொச்சின்லேருந்து நம்ம ஃப்ரான்சிசன் குரூப் எல்லாரும் வராங்க. வந்து உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். உங்களுடைய ஃபேவரட் சிங்கர்ஸ் எல்லாரும் பாட போகிறாங்க. ஸ்ரீவர்தினி, சாய் விக்னேஷ், சந்தோஷ் சுப்பிரமணியம், சமன்விதா, பவித்ரா பாலாஜி, அனிருத் நம்பியார் எல்லாரும் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்காக பாட போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. டிக்கெட் வாங்குங்க, இங்கே ஒரு பார் கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணுங்கள், இல்லைனா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். டிக்கெட் வாங்கி இசை நிகழ்ச்சிக்கு போகிறது தான் இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி, சமர்ப்பணம், மரியாதை. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு இதே காம்பினேஷனோடு வருவோம், மெல்லிசை மன்னர்கள், கவியரசர். ஆனால் பாட்டு அது ஒரு கம்பீர குரல் சொல்லுவோம்ல, அது ஒரு வெங்கல குரல் சொல்லுவோம்ல, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய ஒரு குரல். அந்த வெங்கலம்னு சொன்னேனே அதுதான் க்ளூவே நாளைக்கு பாட்டுக்கு. அதை வச்சே யோசிச்சு பாருங்களேன். அப்படியே கணீர் அப்படின்றதான் ஒரு க்ளூன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு யோசிச்சிங்கன்னா நாளைக்கு பாட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. காலத்தால் அழியாத அந்த காவிய பாடலோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.
1: If you've come home to find your property has been damaged, call 131-444.
2: If you've had something stolen from your car, call 131-444.
3: If you've lost something or found something valuable, call 131-444.
4: If you want to register a party or let us know you're going away on holiday, call 131-444.
5: When you need the police but not the sirens, call 131-444. For more information and for online reporting, visit police.vic.gov.au.
6: Authorised by the Victorian Government, Melbourne.
7: At Whittlesea Community Connections, our vision is for agencies to work together to make a positive difference to their community, ensuring that everyone has equal access to the community's resources and services. We will achieve this by offering services and programs that address disadvantage in the community and which promote community participation and involvement. You can find us at Shop 111 Pacific Epping Shopping Centre or call 9401 6666.
8: 88.6 Plenty Valley FM.